நேரம் 5:51. தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது பி. சுசிலாவின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948, ஆஷ்வின மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 16 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 MHz இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: ஒரே உறுதியுள்ள நெஞ்சம் கொண்டு தம்மை காத்து கொள்ளும் மகளிரிடத்தில் கற்பு நிலைத்திருப்பதைப் போல தன்னைத்தான் காத்து கொள்பவனிடத்தில் பெருமை பண்பும் நிலைத்திருக்கும். குறள் எண் 974 அதிகாரம் பெருமை.
1: ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு.
0: ஒரே உறுதியுள்ள நெஞ்சம் கொண்டு தம்மை காத்து கொள்ளும் மகளிரிடத்தில் கற்பு நிலைத்திருப்பதைப் போல தன்னைத்தான் காத்து கொள்பவனிடத்தில் பெருமை பண்பும் நிலைத்திருக்கும். குறள் எண் 974 அதிகாரம் பெருமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு

அதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபைட்சிவில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்

இனிதாய் இதமாய் இதை இசையால் துவங்குவோம் இந்த இனிய காலை பொழுதினை. இணைந்திருக்கிறோம் பிரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம். காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் துவக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சௌபாகிய கணபதியே என தொடங்கும் பாடல் கேட்டிருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நாராயண ஹரி என துவங்கும் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இறை இசையால் இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்ததாக அனுமன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வானர வீரனே என துவங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கற்பகத்தாயே என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மனதினில் என துவங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மார்கழி மாதம் என தொடங்கும் பாடல் கிழனிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நரசிம்மர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வராக நரசிம்மர் என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

தீநேரம். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறித்துவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து இறைவா நான் ஒரு இசைக்கருவி என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக இஸ்லாமிய பாடல்கள் தொகுப்பிலிருந்து மறை நபி என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இனி நேயர்கள் கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள துரைசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கிராமத்தில் கேட்டால் அப்போல்லாம் சொல்லுவாங்க நீராகாரம்னு. நீராகாரம்னா எந்த கடையில் இது விற்பனை ஆகுதுன்னு நம்ம மக்கள் கேட்குற நிலையை நாம் பார்க்குறோம். எல்லாரும் காலையில் எழுந்து பழைய சாதம், அதாவது நேற்று வடித்த சாதம், அதோடு சேர்ந்திருக்கும் தண்ணியை குடிச்சிட்டு சாதத்தோட தயிர் மோர் கலந்து குடிச்சிட்டு வயலுக்கு வேலைக்கு போன காலம்லாம் உண்டு. இந்த தண்ணியைத்தான் நீராகாரம், பழையது, பழைய சாதம்னுலாம் சொல்கிறது. இதை மறக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமே. நம்முடைய பாரம்பரியத்தில் முக்கியமான ஒன்றை மறக்க தொடங்கிட்டோமே. பழைய சாதம் சாப்பிட்டா, அதிலும் தயிர் கலந்து சாப்பிட்டா வயிறு போடும், மத மதன்னு இருக்கும்னு நாம் இவற்றை ஒதுக்கிட்டோம். ஆனால் பழைய சாதத்தில் அவ்வளவு சக்தி இருக்குது. நமது உடல் நலனுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்க வல்லது பழைய சாதம். துரைசாமி ஐயா, நீங்கள் கண்டிப்பாக பழையது சாப்பிடுபவர் தான். ஆனால் உங்களுக்கே தெரியாத சில தகவல்கள் பழையது பற்றி. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஓர் ஆராய்ச்சியின் முடிவில் பழைய சாதத்தோட தயிர் கலந்து சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா, வெள்ளை அணுக்கள் அதிகரிக்குமா, உடல் சோர்வை போக்க வல்லது பழையது, உடலில் உள்ள அணு சிதைவுகளை தடுக்குதான், உடல் சூட்டை தணிக்க வல்லது, உடம்புக்கு தெம்பு தரும், வயிற்றில் இருக்கும் பழைய கழிவுகளை வேகமாக வெளியேற்றிடும், பழையது சாப்பிட்டா உற்சாகமான மனநிலை உண்டாகும்னு அமெரிக்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்குது. ஆனாலும் நம்ம

0: ஆட்கள் பழைய சாதத்தை விட்டுட்டு காலையில் 4 இட்லி சாப்பிட்டேன், 1 தோசை சாப்பிட்டேன், பூரி ரொட்டி சாப்பிட்டேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. இதோட வா, மாநகரத்தில் உள்ளோர் நகர்ப்புறத்தில் உள்ளோர் குறிப்பாக இளவட்டம்லாம் பீஸாங்குது, பர்கருங்குது, பொரோட்டா, நான்னு நமக்கு தேவையில்லாத நம்ம நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு உதவாத உணவு வகைகளை சாப்பிட்றாங்க. எப்போவாவது சாப்பிட்டா கூட ஏற்றுக்கலாம், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா என்ன செய்யறது? இந்த உணவு வகைகள் செரிமானம் ஆகும் அளவுக்கு நம்மகிட்ட உடல் உழைப்பு இருக்கா இல்லையே? இப்படியெல்லாம் வெளிநாட்டு உணவு வகைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இயற்கையும் நம்மளை சோதனை செய்யுதோ. அதனால தான் அண்டை மாநிலங்களில் கூட இந்த வருஷம் ஓரளவுக்கு மழை கிடைச்சிது. பொதுவாக சரியாக மழை பெய்ய மாட்டேங்குதோ, அணைகளுக்கு நிறைய தண்ணி வரமாட்டேங்குது. டெல்டா பாசன பகுதியில் 2 போகம் நெல் சாகுபடி செய்ய வேண்டிய இடத்துல 1 போகம் மட்டும் சாகுபடி செய்தா போதும்னு இயற்கை எடுத்துரைக்குதோ? துரைசாமி ஐயா, நமது பாரம்பரியத்தை நாமே இழக்க துவங்குகிறோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். பாருங்க, மர வேலை செய்வோரை தச்சர்னு தமிழில் அழைத்தோம். இப்பவும் ஒரு சிலர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சிலை வேலைகள், சுதை வேலைகள் செய்வோரை ஸ்தபதின்னு வேற்று மொழியில் அழைக்கிறோமே. இதற்கு இணையான தமிழ்ச்சொல் பெருந்தச்சன்னு இருக்கே, பழையதை நம்மளோடதை மறக்கிற மாதிரி பெருந்தச்சனையும் மறந்துட்டோமே. எப்படி மொழி பாரம்பரியம் வளரும்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. எஸ், 7 அடிச்ச உடனே வணக்கம் சென்னையில குட் மார்னிங் சொல்லியாச்சு. சரி, வீக்கெண்ட் வந்தாச்சு இல்லையா, விளையாடினே இருப்பேன் சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடி இருக்கும் போது நம்ம எல்லாம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா அடல்ட்ஷிப் இல்லையா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வேலை பலுகள் இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு இன்னைக்கு லீவா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வேலைக்கு போறவங்க

உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு வணக்கம் சென்னையில் என்னப்பா விளையாடினே இருக்கிற அப்படின்னா, இப்போ ஜப்பான்ல நம்மளுடைய இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க அந்த ஏசியன் கேம்ஸ் 2026ல. ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து நான் டெய்லி நமக்கு வந்து ஒரு ஹைலைட்ஸ் பார்க்கும்போது மெடல் டேலியில நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கோங்க. நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட 5-6 கோல்டு வந்து நம்ம டீம் அடிச்சிருக்கு, இந்தியன் டீம். ஸோ பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த விளையாடினே இருப்பேன் இல்லையா, அந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் பற்றி தான் இன்னைக்கு வணக்கம் செல்ல கேள்வியா இருக்க போது. ஸோ 2026 ஆண்டிற்கான இந்த ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏசியன் கேம்ஸ்ல அத்லெட்டிக் அந்த கேட்டகரியில கண்டினியூஸா ஒரு 3 மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க யாரோ ஒரு அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை. அந்த அத்லீட் யார் அப்படின்றதா இன்னைக்கு வணக்கம் செல்ல இருக்கக்கூடிய கேள்வி. இப்படி கொச கொச கொசன்னு இடியாப்பெல்லாம் போடாத பாட்டக்கு, நீ இட்லி தோசையா போட்டு விட்டுரு, இல்ல ஒரு ஹெல்தி ட்ரிங்கா போட்டு விட்டுரு, கொஷினை வந்து ரொம்ப தெளிவா சொல்லு அப்படின்றவங்களுக்கு, இப்போ 2026 ஜப்பான்ல நடைபெற்று கொண்டிய ஏசியன் கேம்ஸ் அதுல அத்லெட்டிக் கேட்டகரியில 3 மெடல்ஸ் வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு அள்ளி தந்த வானமூவிலிருந்து, ஹரிச்சரண், சித்ரா, அரியுமதி, வித்யாசாகர் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் அப்பவுமே சமதுமா.

0: celebrations begin.
1: பட் த ஷோ நேரம் சரி 7:10 ஆயிருக்கு ஃப்ரம் ரெயின்போ 101.4ல வணக்கம் சென்னை தான் கேட்டிருக்கீங்க. எஸ் உங்கள் கலை தான் காலையிலே வந்தாச்சு. என்னன்னா அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்டுக்கோம் இன்னைக்கு வணக்கம் சென்னையில். அதாவது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜப்பான்ல ஏஷியன் கேம்ஸ் 2026 நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய இந்தியன் கண்டின்ஜென்ட்டும் வந்தேன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய மேக்சிமம் எஃபர்ட் அண்ட் ப்ரெஷர் போட்டு கண்டிப்பாக வந்து மெடல்ஸ் வின் பண்ணி கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சமாக அந்த லாஸ்ட் நைட் லாஸ்ட் கேம் முடியும் போது அந்த மெடல் டேபிள் இருக்கு இல்லையா, டாலி டேபிளில் பார்க்கும்போது அப்படியே இம்ப்ரூவ் ஆகி முன்னாடி போயிட்டே இருக்கும். ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கர்வமாகவும் இருக்கு. எல்லா அத்லீட்ஸ்க்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குமே வந்து என்னன்னா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு என்னப்பா கேள்வி கேட்ட அப்படின்னா, இந்த ஏஷியன் கேம்ஸ் 2026 வந்து என்னன்னா அந்த அத்லெட்டிக் கேட்டகரியில் ஒரு 3 பதக்கங்கள் வென்றிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டு வீராங்கனை. யார் அந்த வீராங்கனை அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்க ஸ்டேட்டஸ் க்வெஸ்சன் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு பெரிய அண்ணா மூவிலிருந்து ஹரிஹரன் சுஜாதா வாசன் பரணி அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் ஃபம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலமப்பமே சமதுடுமா.

பேக் டு த ஷோ நேரம் சரியாக 7:17 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டுருக்கும். வணக்கம் சென்னையில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா 2026 ஏஷியன் கேம்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். அந்த அத்லெட்டிக் பிரிவில் வந்து 3 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டு வீராங்கனை. யார் அந்த வீராங்கனை, என்ன விளையாட்டு, என்னென்ன பதக்கங்கள், என்னென்ன கலர்ஸில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே அழகாக கமெண்டில் பதில்களை பதிவு பண்ணலாம். இந்த எல் நினோ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஆஃப் ஃபெனமனானோ ஏதோ ஒன்று நடக்குதாங்க. ஏன்னா இந்த டைம்லாம் அப்பப்போ

இப்போ என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்குதாங்க. ஏன்னா இந்த டைம்லாம் அப்பப்போ தூறல் மழை சாரல் மழையாவது பெய்யும், கொஞ்சமாவது நமக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய பூமி வெப்பநிலை கம்மியாவதோ இல்லையோ நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரல் மழையெலாம் பார்க்குறதுக்கு. இப்போ மழை வருமா என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குங்க. அதாவது ஒரு சில ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது வரக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யோசிக்க முடியாத லெவல் இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்த மேன்மேட் டிசாஸ்டர்ன்றவாங்க இல்லையா, அதை நம்ம தாங்க பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த குளோபல் வார்மிங்லாம் ஆகாத அளவுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ ஆராய்ச்சியாளர்கள், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண பார்ப்போம். என்ன பண்ணுறது அறிவியல்? எஸ், அப்படியே கொஞ்சம் ஓர வச்சுட்டு இன்னைக்கு வணக்கம் சொல்லி என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, 2026 ஏஷியன் கேம்ஸ்ல அத்லெட்டிக் கேட்டகரியில 3 பதக்கங்கள் அந்த வென்ற அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்ற பதில நீங்களும் தேடி கண்டுபிடிச்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சூப்பரான பாடலாம் இருக்கு, கண்ணுக்குள் நிலவு மூவிலிருந்து உனிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், பழனி பாரதி, இளையராஜா அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் சமதுமா.

Rainbow FM 101.4 இங்கே எல்லாமே தூள்.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4ல வணக்கம் சார். கேட்டிருக்கீங்க இன்னைக்கான கேள்வி ஏசியன் கேம்ஸ் 2026 பற்றிய கேள்வி தான். அந்த அத்லெட்டிக் கேட்டகரியில மூன்று மெடல்ஸ் வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்றதா கேள்வியா இருக்கு. எஸ், இந்த 20th ஏசியன் கேம்ஸ் 2026ல வந்து என்னன்னா 24 மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க நம்மளுடைய அத்லீட்ஸ். இந்த அத்லெட்டிக் கேட்டகரி பெருவில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்துன்னா 14 பிரான்ஸ், 9 சில்வர் பிளஸ் ஒரு கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, இன்னும் இருக்கு, இன்னும் குறைவான நாட்கள் மட்டுமே இருக்கு இது முடியறதுக்கு. ஸோ அந்த நாட்களையும் இன்னும் நிறைய மெடல்ஸை வின் பண்ணணும் நம்மளுடைய அத்லீட்ஸ், நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, இன்னைக்கான கேள்வி அந்த மூன்று மெடல்ஸ் வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யாருன்னு நாங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு காதலர் தினம் மூவிலேருந்து, உன்னிகிருஷ்ணன் பாலி ஏ ஆர் ரஹ்மான் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்க எல்லாம் எப்பவுமே சமதுமா.

0: FM. சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சிருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால். ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் மொண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம், அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா, அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா, அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது, அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது.

0: இது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்கிது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்னொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:35 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்ணியிருக்கீங்க. வணக்கம். சென்னை தான் கேட்டுருக்கோம். எஸ், இந்த 2026 ஏஷியன் கேம்ஸ் ஜப்பானில் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் அத்லெட்டிக் கேட்டகரியில் 3 மெடல் வின் பண்ண அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்றத கேள்வியாக கேட்டுரும். தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம், ஹேமலதா, அலிநகரம் மகாதேவன், சிவன் அருண், பொன்னியவன் மேடு வன்னி கணேசன், திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, வினோத் ஜான்சன் செங்கல்பட்டிலிருந்து, செந்தில் முருகன் கடலூர்லேருந்து, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து, வீரதுரை மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, ராகவன் ரங்கசாமி கோயம்புத்தூர்லேருந்து, மாலிதேவி அருணாச்சலம், நரேஷ்குமார் வைஷு தருமபுரிலேருந்து, குணாலன் அண்ணாமலை, ராமானுஜம், ரமா டி நகர்லேருந்து, ராஜ் சாமுனி குமணஞ்சாவிலிருந்து, முருகேசன் மகராஜ், கீர்த்தன் அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அன்பு ராணி, எல்லாருமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதான்ப்பா என்னுடைய சரியான பதில்னு சொல்லிட்டு பிக்சர் மோடில், ஆன்சர் மோடில் 5 மார்க், 2 மார்க், 10 மார்க், 20 மார்க்னு எல்லாருமே போட்டிருக்காங்க. சரியான பதில் என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், நீங்களும் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். என்னப்பா கேள்வி இப்போ தான் டியூன் பண்ண, ஏன்னா சாட்டர்டே வேறு இல்லையா, கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டோம் அப்படின்றவங்கன்னா, ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 2026 ஏஷியன் கேம்ஸில் அத்லெட்டிக் கேட்டகரியில் 3 மெடல், அதாவது 3 மெடல்ஸ் வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்றதான் கேள்வி. சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, பூவெல்லாம் கேட்டுப்பார் மூவிலேருந்து, ஹரிஹரன், சாதனா சர்க்கம், பழனி பாரதி, யுவன் சங்கர் ராஜா காம்போல ஸ்டேஜ் யூனிஃபார்ம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்பமே சமதுடுமா.

பேக் டு தி ஷோ. வணக்கம், சின்னதா கேட்டிருக்கேன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 ல. இன்னைக்கு அந்த விளையாட்டை பத்தின கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? எஸ், நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு 10-15 இயர்ஸ் பேக்ல வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டிகள் பார்க்கணும், அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னன்னா நம்ம டெலிவிஷனை தான் நம்ம வந்து நம்பி இருக்கணும். ஏன்னா அதுல தான் எப்போ போடுவாங்க, அந்த லைவ் நமக்கு வரணும், கேபிள் இல்லை அதை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும், அதுக்கு நம்ம காசு பே பண்ணிருக்கணும், ஏன்னா நம்மளுடைய கேபிள் டிவியில் அது வராது அப்படின்னு நிறைய கஷ்டங்கள், குழப்பங்கள், மன வருத்தங்கள் இருக்கும், எங்கடா போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய ஃபோன்லேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப் டு டேட் வந்துருது. எப்போ மெடல் வின் பண்ணுறாங்க, எப்போ ஸ்கெடியூலு கரெக்டாக, அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ், ஃபுல் கேம் பார்க்க முடியல கூட அந்த ரீகேப் பார்க்க வர மாதிரி ஒரு 1 மினிட் 1.5 மினிட்குள்ளே அழகாக அந்த ரீகேப்லாம் எல்லாமே வந்துருது. ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மூலயமா வந்துன்னா நிறைய இளைஞர்களுக்கும் சரி நிறைய குழந்தைகளுக்கும் சரி வந்துன்னா ஸ்போர்ட்ஸில் நிறைய ஈடுபாடு தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா 2026 ஏஷியன் கேம்ஸ் ஜப்பானில் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த கேம்ஸில் அத்லெட்டிக் கேட்டகரியில் 3 மெடல்ஸ் வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்றதான் கேள்வியாக கேட்டிருந்தோம். நம்மளுடைய நேயர்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சுரேஷ்குமார் கீழ்கடலேருந்து, பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, பத்மா சவுந்தரராஜன் அம்பி மூணார்லேருந்து, மணலி ஜெயக்குமார், இன்பா இலக்கியா, திருமணசை அஸ்வினி நாகராஜ், கமலா வரதன், நமுனா நாகராஜ், நாகராஜ் கோயம்புத்தூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பூபாலன் கண்ணம்பாளையம் கோவையிலிருந்து, ரோசையா ராணிப்பேட்டையிலிருந்து, ராஜமாணிக்கம் கோபி, ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலிருந்து, ராதாகிருஷ்ணன் தேனிலிருந்து, கண்ணன் மேடுபட்டி, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, எல்லாருமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதாங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த பதில் எது பதில் அப்படின்றதுக்கு டைம் இருக்கு, வெயிட் பண்ணி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணலாமே. ஸோ உங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா சென்னை ஃபம் ரெயின்போ 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டுருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, துல்லாத மனம் துள்ளும் மூவிலிருந்து, ஹரிஹரன் சித்ரா வைரமுத்து எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எலமகமி சமதுளுமா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தோளு.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:52 ஆயிருக்கு. ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்றீங்க. வணக்கம் சென்னை கேட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த வணக்கம் சென்னை என்ன கேள்வி கேட்டிருந்தா, 2026 ஏஷியன் கேம்ஸ்ல அந்த 3 பதக்கங்கள் அத்லெட்டிக் கேட்டகரியில வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்னு கேள்வியா கேட்டதும் வேதிகா மெசேஜ் பண்ணிருக்காங்க. பழனிசாமி, மோகன், சுதன், மயிலை பட்டாபி எல்லாருமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு

2026க்கான இந்த தொகுப்புன்றதுனா ஜப்பான்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து என்னன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்தியா கண்டிஜென்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க, நிறைய மெடல்ஸும் குவிச்சிருக்காங்க. அதாவது நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலவரப்படி என்ன அப்படின்னா நம்ம மெடல்ஸ் டேலி டோட்டல் மெடல்ஸ் வந்துன்னா இந்த கோல்டு யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்னன்னா நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி வந்து என்னன்னா 5th பிளேஸில் இருக்குது. ஸோ இன்னும் முடிகிறதுக்குள்ளே டாப் 3 பிளேஸஸ்க்குள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப்போட இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா இந்த 3 பதக்கங்கள் அத்லெட்டிக் கேட்டகரியில் வின் பண்ண தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாக கேட்டிருந்தோம். இவங்க என்னென்ன ரேஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அதாவது உமன்ஸில் இந்த ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்களா, ரிலே ரேஸ்னா என்னென்னா இந்த கையில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுட்டு அது பேட்டன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்கூலில் நானும் குச்சி வச்சுன்னு ஓடின குச்சி விட்டுட்டுன்னு சொல்லிட்டு என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க இப்படி பண்ணலை, அவங்க வந்து ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த பேட்டனை வந்து 4x400 meters, அதாவது 4 வீராங்கனைகள் 400 meters, அந்த ஃபுல் கிரவுண்டே ஒரு சர்க்கிள் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க மட்டுமே தனியாக ஒரு சர்க்கிள் அடிச்சிருக்காங்க அந்த ரிலே ரேஸில். ஸோ அதில் ஒரு கோல்டு மெடல். அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 2 வீரர்கள் 2 வீராங்கனைகள் சேர்ந்து அதே போல 400 meters ரிலே ரேஸ் அதே பேட்டன் தான். ஸோ அதில் இவங்க சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த தடை ஓட்டம்னு சொல்லுவாங்க, ஹேர்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஹேர்டல்ஸில் வந்து 400 meters ஹேர்டல்ஸில் இவங்க பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ தங்கத்தில் ஒன்று, வெள்ளியில் ஒன்று, பிரான்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3 பதக்கங்கள் 3 கலரில் வின் பண்ண அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்னா வித்யா ராம்ராஜ் அப்படின்றவங்க தான் அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை. எஸ், இவங்க 3 கலரில் 3 பதக்கங்கள் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்தோன்னா அந்த 400 meters தடை ஓட்டங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த போட்டியில் வந்து இதுவரைக்கும் இருந்த இந்திய ரெக்கார்டு என்னென்னா நம்மளுடைய லெஜெண்டரி அத்லட் PT உஷா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 55.42 நொடிகள் அப்படின்றத வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் ரெக்கார்ட் யாரும் பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 42 வருஷங்களுக்கு அப்புறமா வித்யா ராம்ராஜ் தான் 54.75 நொடிகளில் வந்து அந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க, பிளஸ் மெடலும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு லெஜெண்டரி அத்லெட் வந்து என்னன்னா பெரிய கங்கிராஜுலேஷன் சொல்லி, ஸோ எல்லா இருக்கக்கூடிய அந்த டார்கெட் எல்லாமே பிரேக் பண்ணக்கூடியதுதான், ஒரு முறை அச்சீவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அடுத்த அத்லெட் அச்சீவ் பண்றது மூலயமா நம்மளுடைய நாடு எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிட்டே இருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இன்னைக்கு கேள்வி 2026 ஆண்டுக்கான ஏசியன் கேம்ஸ்ல அத்லெட்டிக் கேட்டகரியில 3 மெடல் வின் பண்ண அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை வித்யா ராம்ராஜ் அப்படின்றவங்க தான். ஸோ அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்களும் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ஆஹா ஓஹோ பாராட்டுகள் சொல்லிட்டு சூப்பரான பாடல் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மூவிலிருந்து அரிஹன், பவதாரணி, பழனி பாரதி, இளையராஜா காம்போல ஸ்டேஜ் யூனிஃபார்ம் ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே மதுளுமா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரி 8:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்ணிருக்கீங்க. எஸ் ரஷ்ஷா ரெயின்போல வேலைக்கு கிளம்பிட்டு இருப்போம், இல்ல வேற ஏதாவது வேலைகளுக்காக இல்ல வெளியூர்களுக்காக டிராவல் பண்ணிட்டு இருப்போம். டக்குன்னு எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ணுங்க. சூப்பரான பேபி சாங்ஸ் எல்லாம் இந்த ஒன் ஹவர் பையில பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேட்டுட்டு வைப் பண்ணிட்டே என்ன வேலைகள் இருந்தாலுமே வந்து அந்த பலுவே தெரியாம ஸ்ட்ரெஸ்ஸே தெரியாம இந்த வைப் பண்ண போறோம். பாடல்களை கேட்டு பேபி சாங்ஸ்ல முதல் சாங் ரஷ்ஷா ரெயின்போல காஞ்சனா மூவில இருந்து சுஜித், சுரேசன், தர்ஷனா, விவேகா, எஸ் தெமன் காம்போல வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க ஏலமா போமே சமதுலுமா.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பட் த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்ணியிருக்கீங்க. ரஷ் ஹா ரெயின்போவில் பெப்பி சாங்ஸ் கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்த சாங் மாப்பிள்ளை மூவிலேருந்து முகேஷ் சைந்தவி பா விஜய் மணிஷ் சர்மா கம்மல் வந்துட்டு இருக்க ஸ்டேஜ் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்போ மீ சமந்துடுமா.

பக்த ஷோ ரஷ்ஷா ரெயின்போல அடுத்த பெப்பி சாங் சிறுத்தை மூவிலிருந்து ரஞ்சித் ரோஷன் சுசித்ரா பா விஜய் வித்யாசாகர் கோமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாம் பாப்பமே சமதுடுமா.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: கண்ணம்மா
2: கண்ணம்மா,
1: என்னங்க
2: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
2: ஹோய் பாப்பா, தங்க பிள்ள, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
2: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னோட டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
2: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம் தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனைய செஞ்சுக்கோங்க.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
3: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
4: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
3: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணியா?

0: சீக்ரெட்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பட் தி ஷோ நேரம் சரி 8:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போல பெப்பி சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. எஸ் நாட்டில் என்னப்பா நடக்குது, நாட்டு நடப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா. கண்டுபிடிச்சாலும் தான் கண்டுபிடிச்சாங்க, நமக்கு தெரியாத கேள்விகள்லாம் கேட்கணும்னா நாளைக்கு என்ன நம்ம குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு இந்த காய்கறிகள்லாம் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் மளிகை சாமான் இருக்கு, இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னா ஏஏ யோசிக்குது. நீ என்ன என்ன நினைச்சு நிக்கிற அப்படின்ற மாதிரி நம்மளை திருப்பி கேள்வி கேட்கும் போல. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஏ ரொம்பவும் வந்து பொத்தும் பொதாசா கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்கப்பா, ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துடாதீங்க, ஏன்னா அது உங்களுடைய ப்ரைவசி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரீச் பண்ணுது. அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷனில் வந்து நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்கிட்ட ஏதாவது ஒரு தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும்போது அதை ப்ரீச் பண்ணி வேறு ஏதாவது சாஃப்ட்வேருக்கோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கோ வந்து இதுவே தானாக அனுப்பிச்சிருதான். ஸோ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் வரும் காலகட்டத்தில் வந்துன்னா ஏஐயுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும், பட் கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், ஆனால் இன்னைக்கு என்கிட்ட வெறும் கேரட் தான் இருக்குது, என்ன குழம்பு செய்யலாம். சரி நான் ஏஐட்ட கேட்டு வந்துடுறேன், ஒரு பெப்பி சாங் போட்டு வந்துடுவோம். வேங்கை மூவிலேருந்து முகேஷ், சுஜித்ரா, விவேகா, தேவிஸ்ரீ பிரசாத் காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் பொம்மை செம்மதுமா.

0: ना கொஞ்சம் சீக்கிரம் ना
1: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

கேட்டிருக்கீங்களா? அந்த வரிசையில் நெக்ஸ்ட் சாங் மருது மூவிலிருந்து சாய் சரண், பூஜா, யுகபாரதி, டி இமான் கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமபமே செமதுமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுமு.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஷோ நேரம் சரி 8:35 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. எஸ் இப்போதான் வந்து ஏஐ எஸ்ஐ சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் நிறைய சொன்னோம் இல்லையா, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு பிரச்சனையிலையும் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகளையும் பார்க்கணும்ல, அட்வான்டேஜ்லாம் என்ன இருக்குன்ட்டு. இந்த 80s ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எல்லாருமே அவங்களுடைய பிக்சரை போட்டு அழகழகாக இந்த 80s எழுபதுகளில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக எல்லா சோஷியல் மீடியாவையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல் ஒருத்தங்களும் வந்து 80s ட்ரெண்ட்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோவை. டக்குன்னு புடிடா ஆளை அப்படின்னு நினச்சி என்ன பிடிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தெஃப்ட் கேஸில் வந்து அந்த பெண்மணி வந்து தேடப்பட்டு இருக்காங்க போல. ஸோ அவங்கள கண்டே பிடிக்க முடியல. இந்த 80s ட்ரெண்டு மூலிமா அவங்க வயசு, அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுக்கே இல்லாமல் கரெக்டாக அந்த ரிசம்பிளன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா பிடிச்சி இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணால் அது வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்குமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். டெக்னாலஜியும் வந்து என்னென்னா, எல்லா டெக்னாலஜி வரும்போது கண்டிப்பாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதே போல தான் ஏஐயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யுது. அந்த மைனஸஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸுக்காக இருக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு ப்ளஸ்ஸாக இருந்துட்டு போயிடலாம். அடுத்த பேபி சாங் ரஷ்யா ரெயின்போல அஞ்சான் மூவிலேருந்து சூர்யா ஆண்ட்ரியா நா முத்துக்குமார் இவன் சங்கர் ராஜா காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியோன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏன் நம்ம போய் சமதுமா.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: ரஷ் ஹா ரெயின்போ கேட்டிருக்கீங்க பிபி சாங்ஸ் அந்த பைல பிளிஸ்ட்ல. அடுத்த சாங் சிங்கம் மூவிலிருந்து பாபா சேகல், பிரியதர்ஷினி, விவேகா, தேவி ஸ்ரீ பிரசாத் கொம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாம் அப்பமே சமதுடுமா.
4: Everybody listen to samba bamba rumba tumba.

ரஷ்யா ரெயின்போல அடுத்த சாங் தாண்டவ மூவிலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார், சின்ன பொண்ணு வேல்முருகன், நான் முத்துக்குமார் காம்போல சூப்பரான பாடல் வந்துருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க ஏதாமா போமி சமதுள்ளமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 8:53 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ்ஷா ரெயின்போ கேட்டிருக்கீங்க. எஸ், வீக்கெண்ட் வைப் இல்லையா? டோஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். என்னதான் டோஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல இருந்தாலுமே வீக் டேஸ்லயும் அந்த வைப் அப்படியே மெயின்டைன் பண்ணி பாருங்க மக்களே. ஏன்னா அந்த டோஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணக்கூடிய எவ்வளோ பாக்கெட்ல டோஸ் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா? சரி, அட்வைஸ்லாம் ஓர வச்சுட்டு அடுத்த சாங் என்ன? லாஸ்ட் சாங் ரஷ்ஷா ரெயின்போல படிக்காதவன் மூவிலிருந்து உதித் நாராயணன் மால்தி பா விஜய் மணிஷ் சர்மா கோமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமந்துலமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் அண்டிம் பங்கல், மனிஷா பன்வாலா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

அனைவருக்கும் சூப்பர் டூப்பர் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ. எப்படி அப்படியே அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கே, ஐயோயோ வேற மாதிரி இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கே வைப் தேவைப்படுதுங்க அப்படின்றாரு போல ரொம்ப சுறுசுறுப்பா விறுவிறுப்பா இந்த காலை பொழுதுல சூப்பரான சாங்ஸோட உங்களோட நான் வந்து இணைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம அப்படி கேட்டு பல விஷயங்களெல்லாம் வந்து யோசிக்க போறோம், பல விஷயங்கள் ஓ இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களோட கூட உங்களுக்கானவே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் போட தான் வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில முதலாவது நம்ம இன்னைக்கு கேட்க போற சாங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து வரிகள்ல்லாமே சம்மதுல.

எப்படி வெல்கம் பேக் மக்களே. சோ எஸ் சமயம் சாங் சும்மா கேட்டு வந்த உடனே சுர்ன்னு அப்படிதான் இருக்கு. அடிக்கிற வெயிலும் கூட அப்படி சுர்ன்னு இருக்கு. இந்த டைம்ல எல்லாம் என்னமா மழை வரும் பார்த்தாக்கா இப்படி போட்டு பொழக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயில பார்த்து கேட்கறோம். பிகாஸ் ஆஃப் தட் சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட்ங்க. சோ எஸ் நீ என்ன வேணா எப்படி வேணா இருந்துக்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு ட்ரெண்ட் வச்சிருப்போம் இல்லையா. எப்பவுமே நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். எல்லாம் வந்தாலும் எது வந்தாலும் நாங்க வந்து கல்லூரி மங்க மாதிரி நாங்க இருப்போங்கே அப்படின்றாரு போல நம்ம நம்மள வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கிறார் போல. எப்பவுமே தண்ணி குடிச்சு நம்மள எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ரெஃப்ரெஷிங்கா எப்பவுமே வச்சுக்கிட்டு நல்லபடியா வெஜிடபிள்ஸ் அது போன்ற இயற்கை உணவுகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டு நம்மள எப்பவுமே வந்து கூலா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து சுடு சுடுன்ட்டு அந்த வெயில் வந்து நம்மள வந்து கொளுத்தி போட்டாலும் நாங்க எப்பவுமே அப்படியே சும்மா சுருன்னு இருப்போம். ஆனா எப்பவுமே கூலா அடே கியூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அந்த வகையில நம்ம அப்படியே அந்த சந்தோஷத்தோட அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா குட்டி வயசுக்கு ஓடி போய் அப்படி விளையாடினா எப்படி இருக்கும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சிக்கு புக்கு சிக்கு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது எல்லாரும் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து சிக்கு புக்கு என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கீர்த்தி மற்றும் பேபி ஹரிணி குரல்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் மக்களே. யஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். ரொம்ப சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் சரியா 9:15 ஆயிட்டு இருக்கு. சோ யஸ், அந்த வகையில இப்ப நம்ம கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து காந்த கண்ணழகி. என்ன சொல்லுங்க? யஸ், நான் உங்க வீட்டு பிள்ளை தான், பட் இருந்தாலுமே பரவாயில்லை. சோ யஸ், அனிருத் ரவிஞ்சவர் மற்றும் நீதி மோகன் அவங்க குரல்ல சிவ கார்த்திகேயன் வரிகள் அடி மாயனுடைய இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

நேரம் 9:19 ஆயிட்டு இருக்கு. எஸ் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போற பாடல் யூ திரைப்படத்துல இருந்து முட்டக்கலக்கி என்ற பாடல் தான். கென் கருணாஸ் குரல்ல, கென் கருணாஸ் வரிகள்ல ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையமைப்பு உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு எல்லாமே சின்ன பிள்ளைங்களை எல்லாருமே அப்படி ஒரு வைப் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபுல் சாங்கும் பாடுறாங்க வித் ஆக்ஷன்ஸோட. சோ எஸ் நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் வந்துட்டு இருக்கு, கேட்டு மழந்திரங்களுக்கு நம்ம எஃப்எம் 101.4.

நேரம் 9:23 ஆயிடுச்சு. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்து இருக்கும். எஸ் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் கேட்க போற பாடல் என்ன பாடல் பாத்தீங்கன்னா, அன்பே ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து அன்பே ஆறுயிரை என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஏரமான் குரல்ல வாலி வரிகள்ல ஏரமான் அவர்களே இசையமைப்புல கேட்டு மறந்துருங்க. இது நமது FM 101.4.

அந்த மாதிரி செய்யறதுனால நம்மளால ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியல. அந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து இழந்து போற நேரத்துல நம்ம வந்து கூர்ந்து ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னாலுமே அங்க வந்து கம்ப்ளீட்டா 100% கொடுத்து நம்மளால அங்க படிக்க முடியாதனால அது மைண்ட்ல வந்து எசக்கு பசக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து நிக்கிறதுனால எக்ஸாம் டைம்லயும் அப்படியே எழுதும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரே விஷயத்த நோக்கி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப துல்லியமா வந்து நம்ம வந்து கவனிச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் ஒரு நாள் மட்டும் கவனிச்சா போதுமா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த முயற்சி பயிற்சி அப்படின்றது வந்து ஒரே விஷயத்தை நோக்கி நம்ம செய்யும் பொழுதுதான் அது வந்து நம்ம அப்படியே அதுல பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் நாம எல்லாம். எஸ், நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சு எந்த விஷயமா இருந்தாலும் அது ஈவன் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த விஷயத்த நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சு இது இப்படிதான் போகணும் இது இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒழுங்கா செய்தோம் அப்படின்னாக்கா அதுதாங்க நம்ம வந்து அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் ஊட்டி செய்யறது. அப்படி செய்யும் பொழுது அப்படியே கம கமக்கும் பாருங்க, குழம்பு மட்டும் இல்லைங்க வாழ்க்கையுமே தான். எஸ், நம்ம வந்து எல்லா விஷயத்திலயுமே ஃபோக்கஸ்டா செய்யறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்ய தான் போறோம், ஆனா அது எல்லாமே ஒரே நேரத்துல செய்யும்பொழுது நம்மளுடைய டைவர்சிபிகேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இல்லாம ஒவ்வொரு நேரத்தையும் வந்து பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு இந்த நேரத்தை நான் இதுக்கு தான் செலவிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா அந்த டைம் அதுக்காகவே 100% நீங்க செலுத்தி செஞ்சீங்கன்னா அதை கண்டினியூஸா ரிப்பிட்டேட்டிவா நீங்க செய்யும் பொழுது காலப்போக்கில் அது உங்களுடைய பழக்கமாவே மாறிடும். அண்ட் அது உங்களை தட் லீட்ஸ் டு சக்சஸ். எப்படியே கருத்தூசி அந்த வகையில நம்ம வந்து இப்படியே வந்து நிறைய பேசிட்டே இருக்கலாம். அந்த வகையில நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் வந்து வேலை இல்லா பட்டதாரி திரைப்படத்துலது ஏ இங்க பாரு என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல அவர்களுடைய சேமிப்புல அவர்களுடைய வரிகளையே உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மணிந்திருக்கிறது நமது FM 91.4.

0: vessels. Let the celebrations begin.
1: வெல்கம் பேக் மக்களே. எஸ் நேரம் 9:46 ஆயாச்சு. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போற பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து சென்னை சிட்டி என்ற பாடல் தான். நன்றி உத்ரவிச்சந்தர், ஹாக்கர் மற்றும் ஆதி குரல்ல அனைவரும் ரவிச்சந்திர அவர்களுடைய உங்களுக்காக வந்துட்டே இருக்க கேட்டு மணிந்திரங்களுக்கு நமது FM 101.4.

நிறைவு பாடல உங்களுக்காக வரவேற்பது நட்பே துணை திரைப்படத்திலிருந்து சிங்கிள் பசங்க என்ற பாடல் தான். காக்கா பாலச்சந்தர் மற்றும் தாரணி அண்ட் அறிவு குரல் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுடைய சமைப்புல இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுக் கொண்டு 10:02 உங்க கூட திரும்ப வந்து இணையறேன். நம்ம வந்து தொடர்ந்து கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேலை மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ரீகவ் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மஹோத் தங்கம் வென்றார். கோல்ஃப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடைப்பிரிவில் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go!

0: குட் மார்னிங் மக்களே, நேரம் சரியா 10:03 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 டியூன் பண்றீங்க. குட் மார்னிங் சொல்லுகிறது உங்கள் நான் கலை அண்ட்
1: உங்கள் அன்பு தொழில் பவானி பாலகிருஷ்ணன்.
0: எஸ், இன்னைக்கு பவானி கூட தான் வந்து சொல் விளையாட்டு விளையாடணும். வேற லெவல், நான் வைப்ல இருக்கேன். இன்னைக்கு பவானி கூட சேர்ந்து நான் ஷோ பண்ண போறேன். ரொம்ப ஜாலியா வைப் பண்ண போறோம். சோ பவானி, இன்னைக்கு கெட் செட் கோல்ல என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க?
1: அது வந்து ஆக்சுவலி இந்த கேமே வந்து ஒரு புதுசான ஒரு கேமா தான் எனக்கு வந்து இருக்கு. நம்ம வந்து ரொம்பவே கொஞ்சம் அறிவு நுட்பமாவும் யோசிக்க வேண்டிய ஒரு கேமாவே இருக்கு.
0: எனக்கு தெரியும், எனக்கு பவானி பிரில்லியன்ட் கேர்ள்னு தெரியும்.
1: நிறைய சொல்ல வந்தேன், ஐயோ அது கொஞ்சம் கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: நோ, நீங்க கம்மி அடை போறீங்க. பவானி வந்து ரொம்ப பிரில்லியன்ட் கேர்ள். நிறைய வார்த்தைகள் வந்து சேர்த்து வச்சு எடுத்து வந்திருக்காங்க.
1: எஸ்,
0: சோ மூன்று குறிப்புகள் கொடுக்க போறோம். அதற்கான சரியான பதில் வந்து நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கணும்.
1: எஸ், அவங்க கண்டுபிடிச்சு சொல்றதுக்கான நம்பர்

0: தனியாக சொல்லிடுறாங்க,
1: அதை சொல்லிடலாமே. ஃபோர் டயல் பண்ணுங்க, 0449-8600-3808-0952-505-554 அப்படின்ற ரெண்டு நம்பர்ல டக்குனு எடுத்து கால் பண்ணீங்கன்னா நான் கலை அண்ட் பவானி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க கூட சொல் விளையாட்டு விளையாடுறதுக்கு.
0: எஸ் நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம இந்த கேம் வந்து போறதுக்கு முன்னாடி எப்பவுமே வைப் பண்றது வந்து என்னுடைய வழக்கம்.
1: எஸ் அப்ப வைப் பண்ணணும்னா நமக்கு சாங் வேணும். ரெயின்போல சாங்குக்கு பஞ்சமா, சூப்பரான பாடல வந்துட்டே இருக்கு. டிசி மூவில இருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஹைசன்பர்க் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: எஸ் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 10:09 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 கெட் செட் கோ தான் விளையாட போறீங்க, ஏன் கூட அண்ட் பவானி கூட.
1: எஸ் ஸோ எஸ் நம்ம வந்து நிறைய கேள்விகளோடு அப்படியே காத்திருக்கோம். நம்ம நேயர்களுமே வந்து நான் சொல்ல பதில் சொல்ல நான் ரெடி, நீங்கள் கேட்க ரெடி அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஸோ எஸ் ஃபஸ்ட்டு
0: எஸ் இப்போ வந்து பவானி வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வச்சு எனக்கு ட்விஸ்ட் கொடுத்தாங்கல்ல ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக. இப்போ பவானிக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நேயர்கள் வந்து ஃபோன் எடுத்து டயல் பண்ண போகிறாங்க, ஆன்சர் கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க. யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க நமக்கு ஒரு 3 க்ளூ கொடுப்பாங்களாம். ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்
1: எப்படி.
0: ஸோ அவங்களுக்கு ஜாக்பாட் இதுதான். ஸோ முதல் நேயர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரங்க பேசுறீங்க?
2: கார்த்திக். இங்க மக்கள்
0: கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
0: சாட்டர்டே என்ன பண்றீங்க?
2: ஆனது
0: சாட்டர்டே எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன்.
2: ஆ சாட்டர்டே நல்லா போயிட்டு
0: இருக்கு. சாட்டர்டே நல்லா போயிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. உங்களுக்கான கேள்வி பவானி ரெடியா இருக்காங்க?
1: எஸ். நான் வந்து 3 குறிப்பு வந்து கொடுக்க போறேன். சில குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்த உடனே அது என்ன இது அப்படிண்ட அப்புன்னு சொல்ல போறீங்க. கரெக்ட்டா? ரெடியா?
2: ஆ ஓகே சரி.
1: ஓகே. பருத்தி. இது இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ், ஓகேவா? நான் குறிப்பு கொடுப்பேன், இந்த 3 குறிப்பை வச்சு அது எந்த ஊர் என்ன பொருள் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா?
2: எந்த ஊரா?
1: எஸ், என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
2: ஓகே சரி.
1: ஓகே. பருத்தி, நெசவு, முக்கியமான விஷயம் மாம்பழம்.
0: மாம்பழமா?
1: எஸ்.
0: காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடாம இருக்கும் பவானி.
1: ஐயோ, அதுக்கு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா வயித்த கடைக்கி விட்டுறோம்.
0: சேலம். எஸ்,
1: கரெக்டான சூப்பர் சூப்பரான பதில் சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி கார்த்திக். நீங்க 3 குறிப்பு வச்சிருக்கீங்களா எங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்க? கார்த்திக்
1: போயிட்டாரு,
0: கார்த்திக் யோசிச்சு போயிட்டாரு போல. சோ அடுத்து நீங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: பருத்தி,
0: சேலை, சுங்குடி. சேலை, பருத்தி, சுங்குடி.
1: இது ஒரு ஊர் பேர் தான். காலகட்டத்துல வந்து நம்ம மக்களுக்கு வந்து எஸ்பெஷலி எனக்குலாம் வந்து என்ன வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கேட்டு கேட்டு கேட்டுதான் வந்து நாங்கெல்லாம் வந்து அறிவை வந்து வளர்த்துக்கிறோம். அந்த வகையில இந்த கேம் வந்து நிறைய ஹெல்ப் இருக்கும்.
0: நீங்களும் வந்து ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க. கெட் செட் கோல் பண்ணுங்க. 0449 2908 0038 2952 0554 அப்படின்னு நம்ம இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார். என்ன என்ன விளையாட்டுன்னு சொல்லுமா இல்ல
2: குறிப்பு சொல்லுமா?
0: குறிப்பு தானே, 3 குறிப்பு கொடுப்போம். சொல் விளையாட்டு தான், சரிங்களா?
1: அந்த குறிப்பை நீங்க கொடுப்பீங்க.
0: சரி, நான் அந்த குறிப்பு கொடுத்துறேன் உங்களுக்கு. 3 குறிப்பு கொடுக்கறேன். ஓவியம், களஞ்சியம், கோவில். ஓவியம், ஓவியம், களஞ்சியம், கோவில். இதுல முதல் 2 குறிப்பை வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எந்த ஊர் அப்படின்றது தெரிஞ்சிடும்.
4: தஞ்சாவூர்
0: ரமாமா வரும்போது வருவாங்க.
4: தஞ்சாவூர் ஓவியம், நெற்களஞ்சியம்.

0: ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
1: சரி, நீங்க மூன்று குறிப்புகள் வச்சிருக்கீங்களா
2: உங்களுக்கு கேட்கணுமா?
1: ஆமா
2: கேக்கட்டுமா?
1: ஆ கேளுங்க.
2: பூமிக்குள்ள இருக்கும்,
1: பூமிக்கு உள்ள இருக்கும்,
2: மங்களமான ஒரு பொருள்,
1: மங்களமான பொருள், மஞ்சள் தெரியலமா, நீங்க வந்து சொல்லணும் எங்களுக்கு. மஞ்சள் எந்த ஊர்ல?
0: ஈரோடு. சூப்பர்,
1: ஓகேமா, நன்றி நன்றி, நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ பேசுறேன் சார், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஜமக்காலம், விரிப்பு, நெசவு, இது எல்லாமே சம்பந்தப்பட்ட ஒரு ஊர். ரொம்ப ஈஸி நீங்க.
1: ஆமா, நிறைய பேர் பேராவே வச்சிருக்காங்க. ஜமக்காலம்,
0: விரிப்பு, நெசவு. இல்லம்மா, அவர் கூட சொன்னாரு நிறைய பேர் பேர்லாம் வச்சிருப்பாங்க. திருநெல்வேலின்னு பேர்லாம் வைக்க மாட்டாங்க, ஆனா இது வந்து பேரா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு
2: சொன்னாங்க.
0: இல்லம்மா, இது ஒரு ஊருடைய பேரு. ஜமக்காலம், விரிப்பு, இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ்.
1: சரி, ஓகேமா,
0: நல்ல ட்ரை, குட் ட்ரை, தேங்க் யூமா, வாழ்த்துக்கள்.
1: அதாவது பெரிய க்ளூ கொடுத்தாச்சு. சோ அது யாரெல்லாம் நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. சோ நீங்களும் வந்து கெட் செட் கோல்ல எங்க ரெண்டு பேரும் கூட வந்து சொல் விளையாட்டு விளையாடணும் அப்படின்னா போன் டயல் பண்ணுங்க 0492-28-0038, 2952-5054 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்களுடைய கெட் செட் கோல விளையாடலாம். எஸ், ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் இல்லையா பவானி?
0: எஸ், என்ன பாடு?
1: எஸ், பொன்னியின் செல்வன் மூவிலிருந்து ரக்ஷிதா சுரேஷ், கிருத்திகா நெல்சன், ஏ ஆர் ரஹ்மான் கம்பர் சூப்பரான பாடல் இருக்கு. ஸ்டேஜ் எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சம்மதோல.

0: go!
1: பட் ஷோ நேரம் சரியாக 10 மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ தான் விளையாடிட்டு இருக்காங்க. சொல் விளையாட்டில் பெரிய க்ளூ கொடுத்துருக்கோம் பவானி.
2: பெரிய க்ளூ ஆக்சுவலாக ஒரு பதில கூட இப்போ நீங்கள் சொன்னா போலவே ஃபீல் ஆகுது.
1: அந்த அளவுக்கு பெரிய க்ளூலாம் கொடுக்கக்கூடாது. அடுத்த லேயர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
4: ரங்கராஜன் பேசுகிறேன்.
1: ரங்கராஜன் சார் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
1: இருக்கேன் சார். பவானி உங்களுடைய மூன்று குறிப்புகளை கொடுத்துருங்க.
2: க்ளூ கொடுத்த பதில் சொல்லலையே நீங்க
4: இன்னும்.
2: சூப்பர் சார், பவானி தான் அதுக்கான ஆன்சர். எஸ் பவானி அப்படின்ற இடத்துல தான் இந்த ஜமக்காலம் விரிப்பு நெசவு எல்லாமே வந்து அவ்வளவு ஃபேமஸா இருக்கு.
1: படியில விசேஷமா இருக்கும்.
4: தட்டி விட்டா ஆடின் இருக்கும். எந்த ஊர்?
1: தஞ்சாவூர் பொம்மைங்களா?
3: மூன்று
1: குறிப்புகள் கொடுத்துடலாமா? மலர், மனம், வெள்ளை.
3: என்ன
1: பூ என்ன சொன்னா அந்த ஊர் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். மலர்
3: மதுரை சார், மதுரை பூ.
1: சரியான பதில்மா,
2: சூப்பர்மா.
3: தஞ்சாவூர் கண்டுபிடிச்சேன் சார்.
2: நானே
1: லைன் கிடைக்காம போயிடுச்சா? அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: காலை வணக்கம் கலை சார் அண்ட் பவானி மேடம்.
1: காலை வணக்கம் சார். யாரங்க பேசுறீங்க?
5: வாய்ப்பேட்டை வெங்கட் சார். இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
5: சொன்னீங்கல்ல, அதோட இன்னும் ரெண்டு அடிஷன் கரூர்லயும் இருக்கு, தென்மலையிலயும்
1: இருக்கு. ஆனா நீங்க இந்த குறிப்புகள்லாம் கடைசியா
2: இனிப்பான பிரசாதம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி. அதாவது பவானி தான் பிரில்லியன் நினைச்சிருந்தாங்க. நம்ம லிசனர்ஸ் வந்து அதோட பிரில்லியன்.
2: நம்ம சொன்னோம்ல, அப்பவே சொன்னோம்ல டிஸ்கிரிப்ஷன்ல.
1: தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அணைச்சிருவேன்.
2: இப்படி எல்லாம் சொல்ல கூடாது.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம்மா. யார் எங்க பேசுறீங்க?
3: நன்றி.
1: எஸ் டக் டக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. கெட் செட் கோல விளையாடுறது லெசன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஃபோன் இருக்க டயல் பண்ணுங்க. 0449 2982 0038 2952 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு பவானி. ஜனநாயகன் மூவிலிருந்து விஷால் மிஸ்ரா, அனிருத் ரவிச்சந்தர், விவேக் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேயர்கள், இனி ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: Hello and a very warm welcome.

go!

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 10:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.5 தான் டியூன் பண்ணியிருக்கோம். கெட் செட் கோ விளையாடி இருக்கும் சொல் விளையாட்டில் பவானி சூப்பராக க்ளூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பவானி?
1: எஸ் நம்மமே வந்து ரொம்பவே அறிவுபூர்வமான கேள்விகள்லாம் கேட்டு நான் ரொம்பவே அறிவை வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒரு கேமாக தான் இது இருக்கு. ஸோ எஸ் அந்த வகையில் நம்ம
0: பொய் பொய் பொய்யாதீங்க. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
1: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
1: நலமா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். இல்ல இந்த ஜமக்காலம் அப்படின்னா உங்க பேரே வச்சுக்கிட்டு பேர் வைப்பாங்க. நீங்க அங்க இருக்க ஹைலைட்,
1: அங்க ஜமக்காலம் ஹைலைட்டா இருக்கு, சென்னையில பவானி ஹைலைட்டா இருக்கு
2: சொல்லி தான் கண்டுபிடிச்சிருப்போம்.
0: பவானி அம்மா,
1: சரி சரி ஓகே, உங்களுக்கான குறிப்புக்கு போயிடலாமா?
2: கத்திரிக்காய்
0: கோயம்பேடு பேசுறீங்களா? காலை வணக்கம் சார்.
3: நான் இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: சூப்பரா இருக்கும்.
0: கரா இருக்கும். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கேட்றவா?
3: கொஞ்சம் ஈஸியான கேள்வி கேளுங்க சார்.
0: ரொம்ப ஈஸியான கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா?
3: ஏன்னா பவானிமா நல்லா ஈஸியா கேக்குறாங்க.
0: ஓ, அப்ப நான் மட்டும் தான் கஷ்டமா கேக்குறேன். சரி, உங்களுக்கு நான் ரொம்ப
3: யார வந்துருக்கீங்க
0: இப்ப கேட்டுருவோம். மாவு, எண்ணெய்,
1: ஓகே,
0: நொறுக்கு தீனி.
3: மாவு மாவு
0: மாவு
1: எண்ணெய்
0: எண்ணெய்
3: எண்ணெய்
0: நொறுக்கு தீனி.
3: நொறுக்கு தீனி
1: அப்படி டப்பு டப்புனு சொல்லுங்க. இதெல்லாம் அப்படியே யோசிக்க வேண்டாம்.
3: நொறுக்கு தீனி மாவுனா இட்லி வரும்.
0: இல்ல இல்ல, நொறுக்கு தீனி வந்து மாவுல செய்வோம்.
1: மாவு
0: சரியான பதில் சொன்னா மட்டும் போதுமானது.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. ஷோ நேரம் சரியா 10:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ தான் விளையாடிட்டு இருக்கோம் எங்க ரெண்டு பேரு கூட. அடுத்த நேயர் யார் பார்த்தலாம் பவானி?
1: எஸ்
0: வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பயன்படும்
1: எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மெடிசன் அப்ப யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்படியே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்கன்னா யோசிச்சு பாருங்க. கிராம்பு எல்லாருக்கும் பிடிக்காதே, எனக்கெல்லாம் பிடிக்காது.
0: குழந்தைங்களுக்கு கிராம்பு என்ன குறிப்பு கொடுத்தீங்க பவானி, திருப்பி சொல்லுங்க.
1: அது உணவு பொருள்.
0: உணவு பொருள்
1: மெடிசனாவும் பயன்படும்,
0: மருந்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: எஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, குழந்தைகள்
0: எல்லாருக்கும் பிடிக்கும். ஓ
1: அது வந்து சொல்லுங்க.
2: தேன். தேன்.
1: ஓகே சூப்பர் கரெக்ட். தேன். தேன் எந்த ஊருக்கு ஸ்பெஷல்?
2: எந்த ஊரா?
1: எஸ்
2: தேனி மேடம். தேனி.
1: தேனியில தேன் இல்லையே.
0: நீ ஒரு கேள்வி கேட்டா பரவாயில்ல, 30 கேள்வி கேட்டா.
1: நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க ப்ரோ.
0: ஓகே மா, தேன் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: எஸ் பவானி, தேன் எந்த ஊரு எனக்கே தெரியலையே.
1: எஸ் இது வந்து மார்த்தாண்டம்.
0: ஓ மார்த்தாண்டத்துல தேன் வந்து அதிகமா இருக்கும்,
1: ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்.
0: சோ
1: அதான் இது வந்து உணவுப் பொருள். எங்களுக்குலாம் வந்து மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்மா அப்படி திரும்பி போன உடனே போய் மேலே ஏறி எடுத்து திங்குற வேலை எல்லாம் இருக்கும்.
0: யூ பிரில்லியன் கேர்ள்.
1: யா தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் மெல்லகோவில் தமிழ்ச்செல்வன்.
0: தமிழ்ச்செல்வன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க சார், நீங்க நினைக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கு சார். உங்களுக்கான 3 குறிப்புகள் போயிடலாமா?
3: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கு கஷ்டமா வேணுமா ஈஸியா வேணுமா நீங்க டிசைட் பண்ணுங்க.
3: எப்படின்னா வரணும்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஈஸியாவே சொன்னா.
0: ஓஹோ இப்படி வரீங்க நீங்க, சரி ஓகே. விளக்கு.
3: சரி.
0: பித்தளை. கோவில்.
1: விளக்கு பித்தளை கோவில். எனக்கே ரொம்ப ட்விஸ்டிங்கா தான் இருக்கு, என்னன்னு தெரியலையே. நீங்க கண்டுபிடிச்சா கொஞ்சம் இப்படி சொல்லுங்க.
0: இந்த பித்தளை எல்லாம் கண்டிப்பா விளக்கு நம்ம வீட்டுல இருக்கும் இல்லையா? சோ என்ன மாதிரி விளக்கு வச்சிருப்போம் நம்ம வீட்டுல பித்தளையில? எஸ் ஓகே. இந்த குத்து விளக்கு எந்த ஊரை சார்ந்தது அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
3: குத்து விளக்கு. குத்து விளக்கு. ஓகே.
0: குத்து விளக்கு. ஓகே வந்துருச்சு. சனிக்கிழமை காலைல இவ்வளவு பெரிய கஷ்டம்.
1: என்ன
0: புரியல, பித்தளை விளக்குன்னு பெரிய க்ளூ. நானு
1: அந்த விளக்கு எங்க ஃபேமஸா இருக்கும்.
0: சரிங்க சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஓகே சார், நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரங்க பேசுறீங்க? கோபி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி குறிப்பு கேட்டீங்களா?
1: நீங்க
0: பேசுறீங்க.

0: சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துறேன். விளக்கு, பித்தளை, கோவில்.
1: பித்தளை கோவில்.
0: பித்தளை விளக்கு கோவில்.
2: பித்தளை விளக்கு இப்படி வச்சுக்கலாமா?
1: பித்தளை விளக்கு
2: கோவில்.
0: கோவில்
1: கோவிலுங்களா?
0: நாச்சியார் கோவில் தான் சரியான பதில்.
2: சூப்பர் சார்,
0: சூப்பர் சார், நன்றி நன்றி
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: எஸ், டக்குன்னு அடிச்சிட்டாரு. அடுத்த கேள்வியோட பவானி வெயிட் பண்றாங்க. அடுத்த நேயர் யார்? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்மா. வணக்கம்.
2: சூப்பர்மா. ஓகே, உங்களுக்கான குறிப்புக்கு போயிடலாமா?
3: சொல்லுமா.
2: ஓகே, இதுவுமே வந்து ஒரு உணவு பொருள் தான். இனிப்புக்கும் பயன்படுத்துவோம், அதே சமயத்துல சாதத்துக்கு வைக்கிறதுக்கும் நாங்க வந்து பயன்படுத்துவோம். உணவு பொருளா சொல்லுவேன். அங்க ஒருத்தர் கோபத்துல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது வந்து ஒரு உணவு பொருள். ஓகே, இது வந்து அப்பளம் போன்று செய்யலாம், அப்பளமாகவும் செய்யலாம். அது என்ன பொருள் கண்டுபிடிங்க.
3: அப்பளமாவும் செய்யலன்னா தோசையா?
2: தோசையா அப்பளமா செய்வீங்களா? புதுசா இருக்கே.
3: உளுந்து. உளுந்து.
2: உளுந்து இல்ல. இந்த அப்பளம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் இந்த கலர் கலரா இருக்கும் இந்த அப்பளம், இதை சாப்பிட்டே ஆகணும்னு அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட வந்து நாங்க சண்டை போடுவோம் வீட்டுல.
3: ஆமா ஆமா.
2: அது என்ன அப்பளம்?
0: ஏதோ ஒரு அப்பளம். என்ன அப்பளம்?
2: அந்த அப்பளத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கனாக்க இந்த ஊரை வந்து ஈஸியா சொல்லிடலாம்.
0: காஞ்சிபுரம். பவானி அம்மா, நிறைய ரூட்டை கிராஸ் பண்ணிட்டே இருக்கீங்க.
2: சரி சரி, ஓகே
0: ஓகே. சோ மூணு குறிப்புகள் கொடுத்திருக்காங்க, உணவு பொருள் சார்ந்து ஏதோ ஒரு மூணு குறிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபோன் டயல் பண்ணுங்க 0444-2008-0038-2958-2954 அப்படின்ற நம்பருக்கு ஒரு சூப்பரான பாட்டில் கேட்டு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துருவோமா பவானி?
2: எஸ்,
0: மாஸ்க் மூவில இருந்து ஆண்டனி தாசன், சுப்லாஷ்னி, கருமாத்தூர், மணிமாறன், ஜி வி பிரகாஷ்குமார் காம்போல சூப்பரான பாடல் வந்துருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: go!
1: பட் டு த ஷோ நேரம் சரியாக 10 மணி 52 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. பிரெயின் போ 101.4 கெட் செட் கோதா விளையாடிட்டு இருக்கோம். எஸ் பவானி, 3 க்ளூஸ் கொடுத்தாங்க.
2: எஸ், உணவு பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தேன். கலர் கலராக வந்து அது வரை இருக்கும். சின்ன வயசுல நம்ம சண்டெல்லாம் போட்டு காரியங்கள் ஆடி சொன்னேன். சரி, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: அடுத்த
2: அழாதீங்க அழாதீங்க, என்ன கொஞ்சம் நேரம் போய் சாப்பிடுவோம்.
3: வணக்கம்,
1: காலை வணக்கம்.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் சார். குறிப்பு கேட்டீங்களா?
3: அது என்னமோ அப்பளம் சொல்லிருந்தீங்க, கலர் அப்பளம்னு.
1: ஆமா சார். என்ன அப்பளமா இருக்கும், எந்த ஊரா இருக்கும்?
3: அதாவது அப்பளம்னா மதுரை பக்கம் தான் ஃபேமஸ்.
1: என்ன அப்பளம் ஃபேமஸ்?
3: வடகம். அது
1: சரி, வடகம் மாதிரியே வச்சுக்கலாமே. நம்ம பாயசத்துல,
2: ஆமா பாயசத்துல போடுவோம்.
1: பாயசத்துல ஒரு பொருள் போடுவோம், அது சார்ந்த ஒரு அப்பளம் தான் இது. பாயசத்துல ஒரு அப்பளம் போடுவோம்.
2: பாயசத்துல ஒரு பொருள்
1: போடுவோம், அதை யூஸ் பண்ணி அப்பளம்
2: அப்பளமும் செய்வோம்.
3: ஜவ்வரிசி. ஜவ்வரிசி
2: அப்பளம். சூப்பர் ஜவ்வரிசி. அது எங்க ரொம்ப ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஊர்?
3: சேலம் மேடம், சேலம்.
2: சூப்பர் சூப்பர் சார்,
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: வணக்கம்
2: ரெயின்போ.
1: சூப்பரே. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார். யாரங்க பேசுறீங்க?
2: யார் இங்க இருந்து?
4: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இருந்து ரகுராமன் பேசுறேன்.
1: ரகுராமன் சார், உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துருவா?
4: சொல்லுங்க சார். பழம் மஞ்சள் முக்கனி சேலம் பழம் மஞ்சள் ஈரோடு முக்கனில வந்து மூன்று கனியில ஃபர்ஸ்டே ஒண்ணு நம்ம முடிச்சிட்டோம் மாம்பழத்தை முடிச்சிட்டோம் பண்ருட்டி.
2: என்னமா கருப்பாவும் இருக்கும் பச்சையாவும் இருக்கும். திராட்சை எங்க ஃபேமஸ்? எங்க, எந்த ஊர்ல ஃபேமஸ்?
1: சரிங்கம்மா, ஓகே நன்றி. எந்த ஊர்னு சொல்லிருங்க பவானி நீங்க.
2: ஓகே, இது வந்து கம்பம் பன்னீர் திராட்சை.
1: என்ன வந்து கிளாஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. காலையில இருந்து உணவு அருந்தாமல் இருப்பது எவ்வளவு கடினமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.

0: ஒரு நாள்ல ஒரு நாள் என்னுடைய வார்த்தைகள் பழிக்கும்.
1: இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது.
0: அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு விளையாட்டுக்காக கெட் செட் கோ சொல் விளையாட்டுல சூப்பரா எல்லா நேரங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்குமே ஆஹா ஓஹோ பாராட்டுகள் சொல்லிட்டு, இதுவும் ஒரு நாள் இருக்கும், இதுதான் அந்த ஒரு நாள் இருக்கும், ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்ல. உங்கள் நான் கலை தலபாபாய் சொல்லிக்கிறேன். பவானி வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க.
1: எஸ், 11 o'clock நம்ம மீண்டுமே வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம்.
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருங்க. தலைவன் தலைவி மூவில இருந்து பிரதீப் குமார், தி விவேக், சந்தோஷ் நாராயண் கோமல் சூப்பரான பாடல் வந்திருக்கு. ஸ்டே டியூன் FM Rainbow 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டி

போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

டு ஆஷியோ மக்களை எஃப்எம் 91.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. சோ எஸ், நம்ம இணைந்திருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. திரைகானம் நிகழ்ச்சியில ரொம்பவே அழகான சாங்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே கேட்டு நம்மளுடைய இந்த லீவ் டைம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போகிற இந்த நேரத்துல எஸ் நம்ம வந்து அப்படியே சந்தோஷத்துல அடி வந்து மதிமயங்கி இருக்கிறார் போல அப்படியே வந்து வைபாவே நம்ம வந்து இன்னைக்கு வந்து போறோம். ஸோ அந்த வகையில முதலாவதாக நம்ம கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அநீதி திரைப்படத்திலிருந்து திகட்ட திகட்ட என்ற பாடல் தான். ஜிவி பிரகாஷ் யாமினி அவர்களுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையமைப்புல உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Let the celebrations begin.
1: வெல்கம் பேக் மக்களே. ரொம்பவே சூப்பரான ஒரு சாங் கேட்டாச்சு. எஸ், சிவா மனசு சக்தி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பார்வையில் என்ற பாடலை ரஞ்சித் குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையமைப்புல கேட்டு வர நேரம் 11:10 ஆயாச்சு. எஸ், நம்ம வந்து ரொம்பவே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அடியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னையே சொல்லிக்கல, ஒரு திரைப்படத்தினுடைய பெயர். அடியே திரைப்படத்திலிருந்து முதல் காதல் என்ற பாடல் தான் வந்து யுவன் சங்கர் ராஜா குரல்ல, பகவதி அவர்கள் வரிகள்ல, ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய இசைப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: வெல்கம் பேக் மக்களே. ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டாச்சு. எஸ் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்க போற பாடல் பொம்மை திரைப்படத்தில் இருந்து முதல் முத்தம் என்ற பாடல். யுவன் சங்கர் ராஜா, ஸ்வேதா மோகன் குரல்ல, கால்கி இவர்கள், யுவன் சங்கர் ராஜா அவர்களது இசைமைப்புல. நேரம் 11:16 ஆயிடுச்சிருக்கு. நம்ம திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். திறந்து கேட்டு மழை திறங்க நமக்கு FM 101.4.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 11:20 ஆயிடுச்சுக்கு. எஸ் நம்ம திரைக்கான நிகழ்ச்சியில தான் என்ன இருக்கும். எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் கேட்க போற பாடல் அன்னபூர்ணி திரைப்படத்திலிருந்து இவளு இவளு என்ற பாடல் தான். வி சிவாத்மிகா புண்ணியா செல்வா குரல்ல, விவேக் வரிகள்ல, தாமன் இசையமைப்புல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் 101.4.

வெல்கம் பேக் மக்களே. யஸ், திரைக்கணம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். ரொம்ப சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு வர வழி வகையில் நம்ம வந்து அடுத்ததை கேட்க போற பாடல் டாடா திரைப்படத்திலிருந்து கிளேசா காதலா என்ற பாடல் தான். ஜனனி, மால்வி, கல்யாண் அவர்களுடைய குரல்ல, மோகன்ராஜன் வரிகள்ல, ஜெயன் மார்ட்டினுடைய இசை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மணிந்துருங்க. இது நமது FM Rainbow 101.4.

0: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது திரைகானம். வெல்கம் பேக் மக்களே. ரொம்ப சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம அடுத்ததா கேட்க போற சாங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபைட் கிளப் திரைப்படத்திலிருந்து யாரும் காணாத என்ற பாடல். கபில் கபிலன் கீர்த்தனா அவர்கள் குரல்ல, கார்த்திக் நேதா வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையமைப்புல உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்கள். இது நமது FM 101.4.

வெல்கம் பேக் மக்களே. ரொம்ப சூப்பரான ஒரு சாங் கேட்டு வர நேரம் 11:52 ஆயாச்சு. ஸோ எஸ், திரைகணம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். திரைகணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் நைட் திரைப்படத்திலிருந்து அன்பிற்கும் என்ற பாடல். எம் லலிதா சுதா அவர்கள் குரலில், மோகன் ராஜன் வரிகளில், சியான் ரோல்டனுடைய இசைப்பில் உங்களுக்கு அமைய வந்துட்டே இருக்கு. கேட்டு மணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நேரம் 11:54 ஆயாச்சு. எஸ் திரைக்கணம் நிகழ்ச்சியில ரொம்பவே அழகான சாங்ஸ் எல்லாமே கேட்டு வந்தோம். நிகழ்ச்சி தொகுப்புல உங்களுடன் இணைந்தது நான் உங்கள் அன்பு தோழி பவானி பாலகிருஷ்ணன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா வரவிருக்கும் பாடல் அயோத்தி திரைப்படத்திலிருந்து காற்றோடு பட்டம் போல என்ற பாடல், பிரதீப் குமார் குரல், சாரதி வரிகள், ரகுநாதன் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இத்தனை நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து பை பை சொல்லிக்கிட்டு அடுத்ததா 1 மணிக்கு திரைக்கான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டு மறந்துருங்கள். இது நமது FM 101.4.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும்.

0: என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேகா பங்கேற்றுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற 212 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கிக் கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர் வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5,500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நிலத்தல் நேரம் 12:07:45 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில நேயர்கள் இணைவது இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில். இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஒலிபரப்பான ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை இப்போது கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் தோழி வித்யா. ஒவ்வொரு வாரமும் ஒரு கெஸ்டோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில போட்டி தேர்வு தயாரிப்புல பல ஆண்டுகளாக மாணவர்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கல்வியாளர், TNPSC, UPSC போன்ற போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்லாம SSC தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு, திரு சண்முகம் சார் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: சார், நீங்களும் முன்னாடி ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்க. UPSC-க்குள்ள போயிட்டு நானும் ஒரு IAS ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்துதான் அதுல இருந்து அப்படியே மென்டர்ஷிப்க்கு மாறினீங்க. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
3: எஸ் மேம், கண்டிப்பா. அதாவது நாங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் இன்னைக்கு மென்டாராக மாற முடிஞ்சிருக்கு. ஜென்ரலி நம்ம படிக்கும்போது யாரும் மென்டார் ஆகணும் இல்லைனா ஒரு அகாடமி அமைக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறது இல்லை. படிக்கும்போது ஃபுல்லாக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். நான் யூபிஎஸ்சி தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி அதில் 4 மெயின் எக்ஸாமினேஷன் எழுதி 2006-07 இன்டர்வியூ போனேன். ஸோ இன்டர்வியூ போய் கிடைக்காதப்போ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன். TNPSC குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே எழுதினேன். குரூப் 1 எக்ஸாம்லேயும் 2 இன்டர்வியூ போனேன். ஸோ அது போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுத வேண்டாம், அப்படியே நம்ம வந்து சைடில் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் படிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கள் நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதான் கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுப்பேன், இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இதான் ஷார்ட்கட்னு நிறைய சொல்லுவேன். அதை வச்சு எனக்கு அப்படியே அகாடமி ஸ்டார்ட் பண்ணி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டு என்னுடைய அனுபவமும் இருந்ததுனால அதில் நாங்கள் மென்டாராக அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
2: இப்போ நம்ம கூட இருக்கிற சக பியர் குரூப் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். அவங்க நம்மளை க்வெஸ்சன் பண்ண போகிறதே கிடையாது. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூட் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு அகாடமி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், சவால்களும் இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க?
3: அது நம்மளுக்கு ரெண்டு அனுபவமும் இருந்ததுனால நம்ம படிக்கும்போது நமக்கு என்னெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் முக்கியமாக யோசித்தேன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. அப்போ வந்து TNPSC-க்கு சரியான மெட்டீரியல் கிடையாது, அதனால் அந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஃபேக்கல்ட்டி டீம் அமைச்சோம். ஸோ கிளாஸஸ் வந்து நல்ல சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ், சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் அது கீழே இருக்கிற சப் டாபிக் இதை தனித்தனியாக எடுத்து எல்லா டாபிக் எல்லா சப் டாபிக்கையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா ப்ரிப்பரேஷனில் முக்கியமான மெத்தடே அது தான். சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் தான் எப்போதுமே நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த எல்லா டாபிக் சப் டாபிக்கையும் கம்ப்ளீட்டாக நடத்துறது அப்படிங்கிற மாடல் கொண்டு வரும்போது அது பயங்கர சக்ஸஸ் ஆச்சு.
2: இப்போ வீட்டில இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்ற மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ சிலபஸை அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்?
3: ஒரு மாணவனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற

0: அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேக்கல்ட்டி டீம் அமைச்சோம். ஸோ கிளாஸஸ் வந்து நல்ல சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ், சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் அது கீழே இருக்கிற சப் டாபிக் இதை தனித்தனியாக எடுத்து எல்லா டாபிக் எல்லா சப் டாபிக்கையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா ப்ரிப்பரேஷனில் முக்கியமான மெத்தடே அது தான். சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் தான் எப்போதுமே நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த எல்லா டாபிக் சப் டாபிக்கையும் கம்ப்ளீட்டாக நடத்துறது அப்படிங்கிற மாடல் கொண்டு வரும்போது அது பயங்கர சக்ஸஸ் ஆச்சு.
1: இப்போ வீட்டில இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்ற மாணவர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, சிலபஸை வந்து கம்ப்ளீட்டா நாங்க அனலைஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ சிலபஸை அனலைஸ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்?
0: ஒரு மாணவனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற சரியான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சிலபஸ் பேஸ்டா படிக்கிறது தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கத்துக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு மாணவன் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து நினைக்கவே கூடாது. எல்லா எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சிலபஸ் வெளிவிட்டிருக்காங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் குவஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலபஸை தரவுமாக மெமரி பண்ணால் மட்டும்தான் ஒரு கேண்டிடேட்டால் அந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
1: இப்போ இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸில் எத்தனை கேட்டகரி இருக்குது, எப்படி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை எல்லா கேட்டகரி எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் தேவைப்படுமா?
0: டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் இருக்குது. நம்ம டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் விட்டுட்டு நீங்கள் மற்றதை பார்த்தா கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன், அதான் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், தென் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, தென் குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர், இது இல்லாமல் குரூப் ஒன் ஏ, குரூப் ஒன் பி, குரூப் ஒன் சி, குரூப் சிக்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் குரூப் ஒன் டூ மெஜாரிட்டி எழுதுகிறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் டூ ஃபோர் எல்லாருமே எழுதுவாங்க. அந்த குரூப் ஒன் பி கேட்டகரி, சி கேட்டகரிலாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு, அது நம்ம அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரு, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர், அது லா முடித்தவங்க தான் எழுத முடியும். ஸோ அது ஸ்பெஷலைஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த குரூப் ஒன் எக்ஸாம், குரூப் டூ எக்ஸாம், குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பொதுவாக வந்து மெஜாரிட்டி இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க.
1: இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக இன்னைக்கு தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சார், அவருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும், எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரே மாதிரி சிலபஸ் தானே இருக்கு, அதே ஜென்ரல் ஸ்டடிஸ் தானே காட்டுறாங்க, ஆனால் எலிஜிபிலிட்டி மட்டும் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கும், சில எக்ஸாம்ஸ்க்கு கிராஜுவேஷன் லெவல் இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை அவருக்கு புரியிற மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா?
0: அதாவது நம்ம 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு. அப்படிங்கிறப்ப அதில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின்ஸினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டு லெவல் தான். இதே குரூப் டூ ஏ, அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் பட் அப்ஜெக்டிவ் டைப்பு, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், டூ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து அடுத்த லெவல் குரூப் டூ எக்ஸாம், குரூப் ஒன் எக்ஸாம், இது ரெண்டும் சிலபஸ் சேம் தான், ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து சேம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு கொஞ்சம், லெவல் ஆஃப் போஸ்ட்டும் கொஞ்சம் நல்ல போஸ்ட்டு, சேலரியும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸு, நாட் கரெக்டு, கொஞ்சம் லென்த்தி ஸ்டேட்மெண்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி அந்த லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிரும். ஆனால் சிலபஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சிலபஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் சிலபஸில் இருக்கும்.
1: இப்போ நிறைய பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், என்னென்னா சிலபஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, அதுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தனியாக வாங்கணுமா, இல்லை ஸ்கூல் புக்ஸை படித்தாலே போதுமான ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா?
0: டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் தரவாக இருக்கணும். அது ஸ்கூல் புக்குனா எல்லோரும் நினச்சிருவாங்க ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்கணுமோ அப்படின்னு ஒரு தப்பாக நினைப்பாங்க. ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டாம். 6th டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி அவங்க குரூப் ஃபோர் படிக்கலாம், இல்லைனா குரூப் டூ படிக்கலாம், குரூப் ஒன்று படிக்கலாம், எதை படிக்கிறாங்களோ அதுக்கு சிலபஸ் எடுத்து அந்த சிலபஸில் 6th 12th வரைக்கும் அந்த சாப்டர்ஸ் எங்கெங்கே கவர் ஆகுது. சில சாப்டர் வந்து ரெண்டு புக்லேயும் இருக்கும், 6th இருக்கும், 8th இருக்கும், கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும், 11th 12th இருக்கும். அப்போ எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்து அந்த சாப்டரை மட்டும் அவங்க தரவாக படித்தாலே போதுமானது. ஆனால் ஸ்கூல் புக்கு தான் பேஸ். ஸ்கூல் புக்கு தரவாக படித்ததுக்கப்புறம் குரூப் ஃபோர்னா அதுவே போதுமானது. இப்போ குரூப் டூ படிக்கணும், குரூப் ஒன்று படிக்கணும்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் படிக்கணும். சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ், இப்போ குரூப் ஒன்று ஒரு கேண்டிடேட் படிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் பாலிட்டி படிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், அது ஸ்டாண்டர்ட் புக்கு, கண்டிப்பாக அதில் எல்லா கேள்வி

0: முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா 40 questions இந்தியன் பாலிட்டி தான். அப்ப கண்டிப்பா அவங்க லட்சுமிகாந்த் புக்கு படிக்கணும். அதே போல இப்ப ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கு மாடர்ன் இந்தியா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் நம்ம மாடர்ன் இந்தியா, அதுல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியாவில் ஃபுல் புக்கு படிக்க முடியாது, கொஞ்சம் பெரிய புக்கு. ஆனா ஒவ்வொரு புக்லையும் பின்னாடி வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சாலே மோஸ்ட்லி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்போ எக்கனாமிக்ஸுக்கு வந்து இதே போல் ஸ்கூல் புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்கே மோர் தென் எனாஃப். அதை தாண்டி படிக்கணும் அப்படின்னா டாடா மெக்ராத் போட்டிருக்கிற இந்தியன் எக்கனாமி. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு புக்கு. இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங்னா ஆர்எஸ் அகர்வால், அதுதான் ஸ்டாண்டர்டு, எல்லாவற்றையும் அதில் தான் குவஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படி படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும்.
1: இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னவாக்கும் சார், இப்போ நான் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டேன், ஆனால் நான் சரியான பாத்தில் தான் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கறது ஒரு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியவே தெரியாது. அதே மாதிரி கிளாஸஸ் போகிற ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட சில நேரம் குழம்புவாங்க. டெஸ்ட் எழுதுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க?
0: டெஸ்ட் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துடுங்க, நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், பட் அந்த பையன் வந்து புக் எடுத்து ஃபுல்லாக ஸ்விம்மிங் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறான், ஆனால் அவனை தூக்கி நம்ம ஸ்விம்மிங் பூலில் போட்டால் ஸ்விம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் அந்த எக்ஸாமும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன தான் படித்தாலும் நிறைய குவஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக ஸ்விம் பண்ணலாமோ சைக்கிள் ஓட்டலாமோ அந்த மாதிரி தான் இதுவும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பு ஏற்படும், அந்த தப்பை சரி பண்ணி மறுபடியும் அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணி திருப்பி திருப்பி அந்த குவஸ்டினை சால்வ் பண்ணும்போது எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து அமையும். அதனால் கண்டிப்பாக நிறைய குவஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வேணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதே போல் மெட்டீரியலும் அவங்க வந்து ஜென்ரலி நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா படிக்கிறத விட ரீட் பண்ணுவாங்க. படிக்கிற மெத்தடில் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு.
1: என்ன டிஃப்ரென்ஸ் சார் படிக்கிறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும்?
0: இப்போ ரீட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜேர்னலோ நியூஸ் பேப்பரோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ஒரு 1 month கழிச்சு அதை சொல்ல சொன்னால் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் ரீட் இட், நம்ம அதை மெமரி பண்ணலை, அதே போல் படித்து சொல்லி பார்க்கல. படிக்கிறது அப்படிங்கிறது வித்தவுட் நோட் புக் நம்ம அதை ரீகால் பண்ணி பார்க்கறது, சொல்லி பார்க்கறது, அப்படி எத்தனை வாட்டி பண்ணுறோமோ அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும்.
1: அதாவது ஒரு எக்ஸாம் ஹால் நம்மளுடைய வேலையை ரீகால் பண்ணி தான் எழுத போகிறோம் இல்லையா?
0: எழுத முடியும், ஏன்னா அந்த டைத்தில் நம்மளோட நோட் புக் இருக்காது.
1: ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனாக முன்னாடியே ரீகால் பண்ணி பார்க்கணும்
0: அதான் ஸ்டடி. வித்தவுட் நோட் புக் சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா படிச்சிட்டோம்னு அர்த்தம். அல்லது நம்ம ஜஸ்ட் புக்கை வச்சே ரீட் பண்ணிட்டு நம்ம தெரியும்னு நினச்சிட்டோம்னா அதை ரீடு தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சாட்டை திரைப்படத்திற்காக ரமேஷ் விநாயகம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் யுகபாரதியின் வரிகளில் இமானின் இசையில்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: என்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காரு சண்முகம் சார்.
1: இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா போன வருஷம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸை நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
2: கண்டிப்பாக மேடம், நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, செல்ஃப் செக் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. செல்ஃப் செக் நம்ம ப்ராக்டிஸ்ன்னு சொன்னோம், அந்த ப்ராக்டிஸே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான். நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எடுத்து இப்போ வந்து இந்தியன் பாலிட்டியோ எக்கனாமியோ நீங்கள் படிச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அந்த இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா முடியலையான்னு தெரிஞ்சிடும். நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம்னு தெரிஞ்சிடும். ஒன்று, ரெண்டாவது அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மெத்தேடில் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, நாம் படித்த மெட்டீரியலில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, அப்போ நம்ம கரெக்டான மெட்டீரியலை படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்னொன்று முக்கியமானது அந்த கொஸ்டின் மெத்தேடு, அவங்க நாட் கரெக்டுன்னு கேட்கலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டுன்னு கேட்கலாம், அல்லது அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். அப்போ நம்ம அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது தான் கொஸ்டினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக இருக்குது, எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஒரு கேண்டிடேட்டு சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷனும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி படிக்கிறதும் ரெண்டும் இருந்துச்சுன்னா அவருடைய சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது.
1: இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் கரெக்ட்ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த கேண்டிடேட் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் இது ஏன் இன்கரெக்ட்ன்றதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: கண்டிப்பாக மேடம், ஏன்னா நிறைய வந்து சிலபஸ் அதே சிலபஸ் இப்போ அந்த சிலபஸ்ல இருந்தால் அந்த கொஸ்டின்ஸ் வருது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ எந்த ஆன்சர் இருக்கோ அது இல்லாமல் இன்னொரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்த வாட்டி கொஸ்டினாக வரலாம். ஏன்னா ஜென்ரலி கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எப்படி கொடுப்பாங்க கமிஷன் அப்படின்னா, சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கொடுத்து இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ நிறைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே திரும்ப வராது, ஆனால் அதை ஒட்டி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கும்போது அது ரிலேட்டடாக நம்ம புக்கில் திருப்பி படிக்கும்போது நம்மளால் இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும்.
1: ஆக்சுவலாக சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது வெறுமனே அந்த கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு விடாமல் அந்த மீதி இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் அதுக்கு ஆன்சராக இல்லை அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு கேள்வியிலேயே 4 விஷயங்கள் கற்றுப்போம் இல்லையா?
2: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மேடம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ்ங்கிறதே அதான்.
1: ஸோ ஒரு அனலைசிஸ் எப்படி பண்ணுறதை சூப்பராக நம்ம சார் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எப்படி அனலைஸ் பண்ணுறத சார் நமக்கு விளக்கமாக சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: மழையில நனையிறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த நிலவரம், தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: விஷயங்களை எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக பகிர்ந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம்.
1: சரி, இப்போ க்வெஸ்சன் பேப்பர் அனலிசிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்ததான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது. உண்மையிலே நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனா என்ன? அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வெளியிலேருந்து நோட்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை நம்மளே செல்ஃப் ஸ்டடி பண்ணி நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்குமா?
2: மேடம், ஒரு கேண்டிடேட் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்க நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் வெளியில் நோட்ஸ் வாங்கி கிடலாம், நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயோ இல்லைனா வெளியில் ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸோ எதுனாலும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம சிலபஸ் பேஸ்டாக அதில் இருக்கிற டாபிக் அண்ட் சப் டாபிக் வைஸு கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நம்ம நோட்ஸ் எடுத்து அதை படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
1: ஸோ நோட்ஸ் அப்படின்னா எப்படி எடுக்கிறது? லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணுவாங்க சில பேர். சில பேருக்கு புக்கை ஹைலைட் பண்ணுற பழக்கம் இருக்கும். சில பேர் அந்த புக்கு ஓரமே குட்டியாக எழுதி வச்சுப்பாங்க. கரெக்டான நோட்ஸ் எடுக்கிற மெத்தட் என்ன சார்?
2: கரெக்டான நோட்ஸ் எடுக்கிற மெத்தட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த்தி இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கணும், கீ பாயிண்ட்ஸ் வச்சு. ஏன்னா கடைசியாக நமக்கு ரிவைஸ் பண்ணணும். இப்போ அதுலேயுமே நோட்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயே அண்டர்லைன் பண்ணி அதிலே பாயிண்ட் நம்பர் போட்டு படிச்சிடலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் சில இது ரெண்டு மூணு புக்கில் கம்பைல் பண்ணி ஒரு நோட்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 12, 13, 14 வரிசையாக போகுது. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் புக்கில் வரிசையாகவே இருக்குது. அதை நம்ம திருப்பி எழுதணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அதே வேற ஒரு கரப்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்குது. ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரே புக்கில் இருக்காது, வேறு வேறு இடத்துல எடுக்கணும். அப்படின்னா இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து கரப்ஷன் போட்டு என்னென்ன சப் டாபிக் இருக்குதுன்னு அதில் எழுதி ஒவ்வொரு சப் டாப்பிக்குக்கும் ஒரு 5-5 பாயிண்ட்டு. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் லென்த்தியாக ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் ஷார்ட்டாக தான் இங்கே படிப்போம், ஷார்ட்டாக தான் எழுதுவோம், அதுவே எனாஃப். ஏன்னா டேட்டா பேஸ்டு கொஷின்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஜென்ரலி நோட்ஸ் வந்து ஷார்ட்டாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே கண்டிப்பாக அதுதான் கொஷின்ஸ் வரும், போதுமானது.
1: இப்போது ஒரு மாணவர் முதல் முறையாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அவருக்கு வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா வரிகளும் முக்கியமான வரிகளாக தானே படும். அப்போ நோட்ஸ் எடுக்கிறது அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காதா சார்?
2: அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ், அதுதான் நம்ம சொன்னோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சே கூட நோட்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் லைட்ஸ் அப்படின்னு நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் லைட்ஸில் லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் அந்த புத்தகத்தில் லட்சுமிகாந்த் புக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேட்டதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு கேட்காத என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் வரப்போகிற எக்ஸாமில் கொஸ்டினாக வரும். ஸோ அதே போல் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினும் ரிப்பீட் ஆகும், நமக்கு அதுவும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டாக தான் வராது, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டது ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் குறித்து ஒரே புக்கில் குறித்து அதில் என்னென்ன விடுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரப்போகிற எக்ஸாமில் கொஸ்டின் ஆக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம 100% ஆன்சராக பண்ணிட்டு வரலாம்.
1: இப்போ ஒரு புக்கை ஒரு முறை படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்குமா, இல்லை அந்த புக்கை ஒரு 2-3 முறை படித்த பிறகு நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்குமா சார்?
2: ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம், செகண்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி? ஏன்னா ஃபஸ்ட் டைமே நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கும், முக்கியமானதை விட்டுறலாம், தேவையில்லாத எழுதலாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தேவையில்லாததை படிக்கக்கூடாது, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிகிட்டே போயிட்டு செகண்ட் டைம் அது 3rd டைம் ரீட் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம எழுதிடலாம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். கணவா திரைப்படத்திற்காக சுச்சிராம் மற்றும் நிரஞ்சனா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்

0: சரி, இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும். முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு மெத் இருக்கும். நான் வந்து 12 மணி நேரம் படிக்கணுமா இல்லை 14 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. உண்மையிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் 1 இல்லை 2 இல்லை 4 எக்ஸாமோ எழுத போகிறவங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை மணி நேரம் குறைஞ்சபட்சம் செலவு பண்ணாலே போதும், உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்ன டைமிங் சொல்றீங்க?
1: டைமிங் வந்து ஜென்ரலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேண்டிடேட் மேடம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, அவங்களால ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் தான் படிக்க முடியும். அந்த மாதிரி படித்து ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களும் இருக்காங்க, அதே போல் ஃபுல் டைம் உட்காந்து படித்து ரேங்க் எடுத்தவங்களும் இருக்காங்க, எடுக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ இது படிக்கிற மெத்தடு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் ஜென்ரலி ஒரு மினிமம் 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். 3-6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு படித்தா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
0: இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூபிஎஸ்சியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா சார்?
1: டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் படித்தா ப்ரிமரி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரிமரி எக்ஸாமினேஷனுக்கும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் சிலபஸ் வந்து பெரிய வேரியேஷன் இல்லை. யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும், ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் மெயின் எக்ஸாமினேஷனில் உள்ள 80% ஆஃப் த கண்டென்ட் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மெயின் எக்ஸாமினேஷன் தரவா

0: ஒருத்தவங்க படித்தாங்கன்னா ப்ரிலிமினரி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மெயின் எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து கண்டென்ட் ஃபுல்லாக எழுதியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மாடர்ன் இந்தியா இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதிலிருந்து ப்ரிலிமினரியில் கொஷின் கேட்பாங்க. ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறானது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதே மெயின் எக்ஸாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படி எழுத சொல்லுவாங்க. நம்ம ஒரு 20 பாயிண்ட் அதை பற்றி எழுதிடுவோம். 20 பாயிண்ட் அதை எழுதி படிக்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எது தப்புன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப எளிமையான ஒன்று. ஸோ மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் சேர்த்து படித்தாங்கன்னா, டிஎன்பிசியில் வர்ற மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்டு ப்ரிலிமினரி மட்டுமே படிக்கணும்னு வர்றாங்க. அதை தவிர்த்துட்டு மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் சேர்த்து படித்தாங்கன்னா ஒரே வருஷத்தில் அவங்களால ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்.
1: இப்போது நீங்கள் சொன்னீங்க படிக்கும்போது மெயின்ஸை டார்கெட் பண்ணி படித்தோன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரிலிம்ஸில் இல்லாத ஒரு விஷயம் மெயின்ஸில் எஸ்ஏ எழுதுறது. நம்ம நிறைய எழுத வேண்டியிருக்கும். ப்ரிலிம்ஸ் நமக்கு ஆப்ஜெக்டிவாக டிக் பண்ணிட்டு போயிட போகிறோம், ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது எழுதி பழகிறது, ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்?
0: என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நிறைய எழுதணும். கிட்டத்தட்ட 60-70 பேஜஸ் எழுதணும். அதனால் கண்டிப்பாக வேகமாக எழுதுகிற பழக்கம் வேணும். அதே போல் லென்த்தி ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டு ஷார்ட்டாக கிறிஸ்பாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அங்கே மெயின் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் எழுத்து வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும். எழுத்து வந்து அழகு இல்லை அப்படின்னா டிஎன்பிசியெல்லாம் மார்க் வராது. எழுத்து அழகாக இருக்கணும். அதே போல் ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கணும். நல்ல தலைப்புகள்லாம் நிறைய கொடுக்குற சப் டாபிக்ஸ் நிறைய கொடுக்கணும். தலைப்புகள் கொடுத்தா தான் இந்த மார்க் வரும். சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் கீ பாயிண்ட்ஸை முதல்ல கொடுத்து நம்ம நல்ல இன்ட்ரோ கொடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம்.
1: அதாவது நம்ம படித்த ஒரு விஷயத்தை கிளியராக எடுத்து புரிகிற மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதுனா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு?
0: கண்டிப்பாக இங்கே பாயிண்ட் வைஸ் மட்டும்தான் எழுதணும் மேடம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் எழுதணும்னா இங்கே மார்க் வராது. ஸ்டேட்மெண்ட் வைஸ் பேராகிராஃப் வைஸ் எழுதும்போது பேப்பரை கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது டிஎன்பிசியில்.
1: நிறைய பசங்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கும், என்னென்னா ஸ்கூலில் காலேஜஸ்லலாம் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா தெரிஞ்ச பாயிண்ட் 2 தான் எழுதுவாங்க, தெரியாத பாயிண்ட் வச்சு பில்டப் பண்ணி ஒரு பக்கம் 2 பக்கம்னு கட்டுரை எழுதியிருப்பாங்க. ஸோ அதே பழக்கத்தை இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் தானே கிடைக்குது, அதனாலேயும் இந்த கேள்வி கேட்குறேன்.
0: ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து யூபிஎஸ்சியில் கூட தெரியாத கொஸ்டின் நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடலாம். டிஎன்பிசியில் அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். பட் டிஎன்பிசிலையும் எழுதலாம், தெரியாத கொஸ்டின்ஸை மேனேஜ் பண்ணலாம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில தலைப்புகளை உருவாக்கி அந்த ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதை வச்சு நம்ம எழுதினாலும் மார்க் வாங்க முடியும். ஆனால் கண்டிப்பாக அங்கே ஸ்டேட்மெண்ட் வைஸ், சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் வைஸ் எழுதாமல் லைன் லைனாக எழுதுனா தான் அங்கே மார்க் கிடைக்கும்.
1: இப்போது யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? டெபியூட்டி கலெக்டர் போஸ்ட்லாம் இருக்குது, அதனால் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன், நான் அந்த சிலபஸ் மாதிரியே படிக்கணுமா இல்லை டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் எனக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்?
0: இல்லை, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் வேணும். அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே வித்தியாசம். இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் மெமரி பேஸ்டு எக்ஸாம் இது வந்து. நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக கீ பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்கும். ஆனால் யூபிஎஸ்சி வந்து அப்படி கிடையாது. யூபிஎஸ்சி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கில்லெல்லாம் காமிக்கலாம், லாங்குவேஜ் ஸ்கில்லை காமிக்கலாம். அங்கேயும் சிம்பிளாக தான் கொடுக்கணும், ஆனால் டிமாண்ட் ஆஃப் த கொஷினுக்கு கரெக்டாக கொடுக்கணும், அக்யூரேட்டாக கொடுக்கணும் அங்கே வந்து. அப்புறம் ஓன் வேர்ட்ஸை வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஐடியாஸை வந்து எழுதுனீங்கன்னா அது நல்லா இருந்தால் மார்க் கிடைக்கும் யூபிஎஸ்சியில். அங்கே ஒன்லி மெமரி பேஸ்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஃபேக்டோடு சேர்த்து ஓன் வேர்ட்ஸ் நிறைய கொடுக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சியில் அதுக்கு மார்க் வராது. நம்ம கொஞ்சம் ஃபேக்டாக கொடுத்து கண்டென்ட் என்னவோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். பட் இங்கேயும் டிமாண்ட் ஆஃப் த கொஷினுக்கு எழுதுனா மட்டும்தான் மார்க் வரும்.
1: இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நம்ம நிறைய ஃபேக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா எக்ஸாமில்? ஸோ அந்த ஃபேக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா?
0: இது ட்ரிக்குன்னு ஒன்றும் இல்லை மேடம், திருப்பி திருப்பி படிக்கிறது தான். நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அந்த ஒவ்வொரு இயரையும் நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறது. பட் இதுக்கு ஒரு சில பசங்க வைப்பாங்க, நிறைய வந்து என்னென்னா அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு மெமரி பண்ணுறதுக்கு பல ட்ரிக்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் பெஸ்ட்டு வந்து ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன். நீங்கள் ஒரே மெட்டீரியலை 10 வாட்டி 15 வாட்டி படிக்கும்போது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.

0: அந்த கேண்டிடேட் வந்து எப்பவுமே ஈஸியா இதுல வந்து வெற்றி பெறுவாங்க.
1: ஸோ நுனிப்புல் மேயிற மாதிரி 10 புக்கை படிக்காம ஆழமா ஒரு புக்கை படிச்சாலே ஈஸியா சக்சஸ் பண்ணிடலான்னு சொல்றாங்க.
0: கண்டிப்பா அதுதான் டிஎன்பிசியில உள்ள ஸ்ட்ராட்டஜி. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஒரே ஒரு மெட்டீரியல் இப்படி பத்துமான்னு. அந்த ஒரு மெட்டீரியல்ல நீங்க மற்றதெல்லாம் பார்க்கும்போது எங்கெங்க எது எது நல்லா இருக்கோ அந்த மெட்டீரியல்லே நீங்க அப்டேட் பண்ணிக்கிடணும். ஆனா நம்ம படிக்கிறது அந்த ஒரு மெட்டீரியலா தான் இருக்கணும். அப்படின்னா இங்கே ஈஸி சக்ஸஸ் பண்ணுறது ஈஸி.
1: ஆக்சுவலாக ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். அதாவது நம்ம வேறு மெட்டீரியலில் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை நம்ம படிக்கக்கூடிய ஒரே புக்கில் பண்ணிட்டோம்னா நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு மலப்பாக இருக்காது. இத்தனை புக்கு படிக்கணுமா, ஒரு புக்கு தானே அப்படின்னு மைண்ட் வந்து நமக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். ரொம்ப அருமையான ட்ரிப்ஸ்
0: ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டிஎன்பிசியில் கிளியர் பண்ணுறதுக்கு.
1: பொதுவாக ஒரு கேள்வி என்ன இருக்கும்னா, நான் வந்து ஸ்கூலில் ரொம்ப ஆவரேஜாக படித்தேன், இப்போ நான் பெரிய டாப்பர்லாம் கிடையாது, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் சில மாணவர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5-6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்கூலில் ரொம்ப ஆவரேஜாக இருந்தாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி இங்கே சக்ஸஸே பண்ணுறாங்க, டாப்பராக வர்றாங்க. அது காரணம் என்னென்னா, அதுக்காக படித்தவங்கெல்லாம் வந்து வர முடியாதுன்னு கிடையாது, படித்தவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருது போயிருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு மோஸ்ட்லி வர்றாங்க. அதில் இங்கே வந்து என்னென்னா ஹார்ட் ஒர்க் தான் மேடம், ஹார்ட் ஒர்க், பியூர்லி ஹார்ட் ஒர்க்கு. அந்த டைமை டெடிக்கேட்டடாக உழைக்கிறது. ரெண்டாவது, தோல்வி அடையும் போது மறுபடியும் மறுபடியும் அதுக்கு போராடுறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஸ்கூலில் ஆவரேஜாக இருக்கிற, பிலோ ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் இந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும். எவ்வளோ தோல்வி வந்தாலும் நான் திருப்பி திருப்பி படிப்பேன் அப்படிங்க மைண்ட் செட் இருக்கும். அப்போ 4 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் கூட கண்டினியூஸாக கொடுத்து அந்த டெப்டி கலெக்டரையோ டிஎஸ்பியோ நான் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க.
1: சார், இப்போது ஒரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க, பலமுறை தோல்விகளை சந்தித்த ஒருத்தருக்கு வந்து வெற்றியை தொடர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சில மாணவர்கள் இந்த வருஷம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலையே, அப்போ அடுத்த வருஷம் நான் கொடுத்தாகணுமா, எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தோல்விக்கே ஒதுங்கிடுவாங்க. இல்லைனா ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருப்பாங்க, அடுத்த லெவலில் வந்து தோற்று போயிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் அட்வைஸ்னால் அது என்னவாக இருக்கும்?
0: இந்த போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம தோல்வி அடைகிறது எல்லாமே அனுபவமாக எடுத்துக்கிடணும், அனுபவமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து படிக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாலே கன்சிஸ்டன்சி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ அவங்க வந்து தொடர்ந்து படிக்கணும், அதுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து படிக்கட்டும், அவன் எப்படியும் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்பணும். ஒரு எக்ஸாமில் அன்றைக்கி ரிசல்ட் வருது, தோல்வி அடைஞ்சவுடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த 2-3 மாதம் படிக்க மாட்டாங்க, திருப்பி எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ படிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் இதில் வெற்றி அடைய முடியாது. கண்டினியூஸாக படிக்கணும். நேற்று தோல்வி அடைஞ்சிரு, நேற்று ரிசல்ட் வந்துச்சு வரலை, நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வரலை அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்படி நம்ம தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மிகப்பெரிய வெற்றி அது கையில் கொடுக்கும். இது வரைக்கும் அப்படி போராடினவங்க தான் நிறைய பேர் ஸ்டேட் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க.
1: இப்போ நீங்கள் நிறைய மாணவர்களை உங்களோட சர்வீஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வர மாணவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க, இப்போ இவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கப்பா, இல்லை இவங்ககிட்ட இவன் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. வெற்றி பெறக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கும் வெற்றி பெறாமல் காத்துட்ருக்கிற கேண்டிடேட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க?
0: முக்கியமான டிஃப்ரென்ஸ்னு சொன்னோம்னா இதில் பல கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு சிலர் வந்து கண்டதையும் படிப்பாங்க, நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க, பல வருஷம் படிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிப்பாங்க, அது ஒரு முக்கியமான சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது, அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனாலிசிஸ், சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. சக்ஸஸ் பண்ணுறவங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஜென்ரலி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைம் பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸோடு வேஸ்ட் பண்ணுவாங்க, மொபைலில் லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வெற்றி அடைது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வெற்றி அடையக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா மொபைலே அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை தாண்டி அந்த மொபைலுக்குள்ளே போகவே மாட்டாங்க.
1: ஆனால் நம்ம இருக்கிறது இப்போ சோஷியல் மீடியா யாரால மாட்டிட்டு இருக்கோமே சார், எல்லார் கையிலையும் மொபைலில் இருக்கும், இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்குது, எல்லா ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை அவாய்ட் பண்ணி அவங்க வெளியில் வர்றது?
0: பட் இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணுறவங்க, நான் இந்த பதவியை அடைந்தே தீரணும், அதுவும் நான் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கட்டாயம் போகணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க தான் அந்த முடிவை எடுக்கணும். எதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அவங்க கண்டிப்பாக அவங்கள கட்டுப்படுத்தினாங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்தினாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 5-6 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க சென்னையில், அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து சில தியாகங்கள்லாம் பண்ணணும் நம்ம வந்து, அப்போனா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும்.
1: டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காரு.

0: சண்முகம் சார். இது மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் பேச போறோம். அடுத்த வாரம் வரைக்கும் காத்துருங்க. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி.
1: நேர்கள் இதுவரை இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஒளிபரப்பான ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை கேட்டீர்கள்.
2: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
3: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலே.
2: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
2: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
3: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது திரைக்கானம். நிகழ்ச்சியில் உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொள்ள செய்யும் அந்த பழைய கால நினைவுகளை தட்டி எழுப்பக்கூடிய அருமையான பாடல்களை நம்ம வந்து கேட்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக நம்ம கேட்க போகிற பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பழங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடல். எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரலில், கண்ணதாசன் அவர்களில், வேதா இசையமைப்பில் உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 1.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 1:06 ஆயிடுச்சுக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் தென்மழை என்ற திரைப்படத்திலிருந்து என்னடி செல்லக்கண்ணு என்ற பாடல். எஸ் சரளா குரலில், ராமமூர்த்தி இசையமைப்பு, சோமு வரிகளில். கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 1:10. ஆயிற்றுக்கு திரைகானம் நிகழ்ச்சியில் மனதை கவரக்கூடிய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து நேரம் நல்ல நேரம் என்ற பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கேவி மகாதேவன் இசையமைப்பில். உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேரம் 1:15 திரைக்கணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகும் பாடல் பறக்கும் பாவை என்ற திரைப்படத்திலிருந்து, சுகம் எதிலே என்ற பாடல். டி எம் சௌந்தரராஜன், கே ஜே ஏசுதாஸ், எல் ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 1:20 ஆயாச்சு. திரைகளம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து கோமாதா எங்கள் குலமாதா என்ற பாடல். பி சுஷீலா மற்றும் குழுவினரோடு கண்ணதாசன் அவர்கள், கே வி மகாதேவன் சேமிப்பு உங்களுக்காகவே. கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

1:36 ஆயாச்சு. எஸ் திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகும் பாடல் செல்வம் திரைப்படத்திலிருந்து என்னடி இத்தனை வேகம் என்ற பாடல். தி சுஷீலா குரல், கே வி மகாதேவன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்முடைய எஃப்எம் ரெயின்போ 101.4.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.

0: Let the celebrations begin.
1: நேரம் 1:40 ஆயாச்சு. திரைகணம் நிகழ்ச்சியில் 60கள் மற்றும் 70களில் வந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு உள்ள மகிழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து எண்ணம் போல கண்ணன் வந்தான் என்ற பாடல். பி சுஷீலா குரலில், கோவர்தனம் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4.

வீட்டு லக்ஷ்மி என்ற திரைப்படத்திலிருந்து நல்ல மனைவி நல்ல பிள்ளை என்ற பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 1:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் நான் ஆணையிட்ட

என்ற திரைப்படத்திலிருந்து தாய்மேல் ஆனை என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலிவரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 1:51 திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் ராமு, அடுத்ததாக ராமு திரைப்படத்திலிருந்து கண்ணன் வந்தான் என்ற பாடல். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்திலிருந்து செல்ல கிளியே மெல்ல பேசு என்ற பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இத்துடன் நானுமே உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் திஸ் இஸ் மீ, உங்க பவானி, சைனிங் ஆஃப். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: Lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai l

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது
2: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

எஸ் நேயர்கள் இணைவது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் ராஜி. மனதிற்கு இனிமையான ரொம்ப அழகழகான பாடல்களின் தொகுப்போட நான் வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அந்த வகையில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் விஷ்ணு திரைப்படத்திற்காக விஜய் மற்றும் ஷோபா இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல், தேவாவின் இசையில்.

0: என்ன
1: சொல்ற குயில
2: என்ன
1: குருவி
2: பேசுது?

0: அதனால விட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: தெரியல.
0: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கட்டுமரைக்காரன் திரைப்படத்திற்காக மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

0: மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் 2:15:25 ஆகிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து மிஸ்டர் மெட்ராஸ் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், வாலியின் வரிகளில் வித்யாசாகரின் இசையல்.

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில்

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணியா?

0: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் ரொம்ப அழகழகான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் தொடர்ந்து நந்தவன தேர் திரைப்படத்திற்காக மனோ பாடி இருக்கக்கூடிய பாடல் இளையராஜாவின் இசையல்.

ஒலிக்கும் பாடல் மண்ணை தொட்டு கும்பிடணும் திரைப்படத்திற்காக மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையல்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ரகசிய போலீஸ் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலைப் போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்பு சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 47,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடங்கள் 25 நொடிகளாகிட்டிருக்கிற இந்த வேளையில் நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடரும் நிகழ்ச்சி அறிவோம்.

ரசிப்போம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு என்ன பேச போகிறோம்? தூய்மையே அழகு. அழகு அப்படின்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது என்னங்க? அழகான முகமா, அழகான வீடா, இல்லை அழகான ஆடைகளா, அழகான சாலைகளா? அது எல்லாம் இல்லைங்க. சுற்றிலும் குப்பை இல்லாமல் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா, எது நம்ம நினைவுக்கு முதலில் வரக்கூடியது? ஒரு வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த வீடு எப்போவுமே ரொம்ப அழகாக தெரியும். அந்த வீட்டில் இந்த சம்மா இருக்குது, அந்த சம்மா இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இருக்க வேண்டாம். ஆனால் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும், அந்த வீடு ரொம்ப அழகாக தெரியும். ஒரு தெரு சுத்தமாக இருந்தால் அந்த தெருவே ரொம்ப அழகாக தெரியும். ஒரு பள்ளிக்கூடம் சுத்தமாக இருந்தால் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு அலுவலகம் சுத்தமாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய அந்த சூழல் அப்படி ஒரு சிறப்பானதாக அமையும். உண்மையில் தூய்மை இருக்கும் இடத்தில் ஆரோக்கியம் இருக்கும், தூய்மை இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்கும், தூய்மை இருக்கும் இடத்தில் அழகும் இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு தூய்மையே அழகு. ஆனால் இந்த தூய்மை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு மற்றவங்க தான் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை என் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாமா? வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நம்ம பொறுப்பு முடிஞ்சிருமா? வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் சுத்தமாக வச்சுப்பேன் அப்படி பார்க்கலாமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வீடு தொடங்கி நம்ம வீடு, நம்ம பள்ளி, நம்முடைய அலுவலகம், நம்முடைய ஊர், நம்முடைய நாடு, இப்படியே நீண்டு கொண்டே நம் உலகம் என்பது, தூய்மை என்பது ஒவ்வொருவருடைய பொறுப்பு இல்லையா? சமீபத்தில் மன்கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முன்னிட்டு தூய்மையின் முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க. காந்தியடிகளோட வாழ்க்கையில் தூய்மை என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கொள்கையாக இருந்தது என்பதை அவர் நினைவுபடுத்தினார். மேலும் ஒரு தனி மனிதன் கிட்டேந்து தொடங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முயற்சி மற்றவர்களையும் இணைத்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாற முடியும் என்பதையும் நிறைய எடுத்துக்காட்டுகளோடு கூறினார். மாற்றத்தை யாராவது தொடங்கட்டும் அப்படின்னு காத்திருக்காம நாமே தொடங்கணும் என்பதை வலியுறுத்தி நிறைய பேசியிருந்தாங்க. எல்லாவற்றையும் நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல், நம்மவர் திரைப்படத்திலிருந்து.

அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் தான் நினைக்கிறோம். தூய்மையே அழகு. தூய்மை அப்படின்னா என்னங்க? கையில் ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு குப்பையை பெருக்கிறது மட்டும்தான் தூய்மையா? நிச்சயமாக இல்லை. தூய்மை என்பது ஒரு பழக்கம், அது அதாவது ஒரு ஹேபிட் ஆகணும் எல்லாருக்குமே. அது ஒரு பொறுப்பு. தூய்மை என்பது ஒரு பொறுப்பு. தூய்மை என்பது ஒரு மனநிலை. தூய்மை என்பது நிறைய விஷயங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயம். அது ஒரு பழக்க வழக்கமாகவே மாறணும். அதாவது நாம் ஒரு குப்பையை தரையில் போடாமல் இருக்கிறது தூய்மை அப்படின்னா, குப்பையை சரியான இடத்தில் போடுவதும் தூய்மை தான். ஈரக்குப்பை உலர்குப்பை என்று பிரிப்பதும் தூய்மை தான். பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வீணாக்காமல் இருப்பதும் தூய்மை தான். நீர்நிலைகளில் கொண்டு போய் குப்பையெல்லாம் வீசாமல் அந்த நீர்நிலைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் தூய்மை தான். பொது இடத்தை நம் சொந்த இடம் போல மதிப்பதும் தூய்மை தான். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. நம்ம வீட்டில் ஒரு சாக்லேட் சாப்பிட்றோங்க. அந்த சாக்லேட் கவரை கையில் வச்சுருக்கோம், பக்கத்தில் எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை. உடனே என்ன பண்ணிவிடுவோம்? யாருமே பார்க்கலப்பா, நம்ம வீடு தானே, அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு போட்டுருவோமா? நம்ம ஒரு கவர் நாளைக்கு 100 கவராக மாறலாம். ஆனால் அந்த குப்பை தொட்டி எங்கே இருக்கோ பார்த்து கொண்டு போய் போடுவோம் இல்லையா, அது வீட்டில். அதே மாதிரி வெளியில் போகும்போதும் குப்பை தொட்டி கிடைக்கும் வரை அந்த குப்பையை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் என்னிடம் வைத்து கொள்கிறேன் என்ற ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொறுப்பு. தூய்மை என்பது பெரிய பெரிய செயல்களில் மட்டும் இருப்பதில்லை, சின்ன சின்ன பழக்க வழக்கங்களில் தாங்க இருக்குது. அதுதான் அதனுடைய தொடக்கம். சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லாமல் நாமும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா 1000 பேர் அதுக்கு தேவையே இல்லை. ஒரு சில நேரங்களில் ஒரே ஒருவர் போதுங்க. ஒரு தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு குப்பையை ஒருத்தர் எடுக்கிறார். அதை பார்க்கும்போது இன்னொருத்தர் வந்து, நாமளும் எடுக்கலாமே, நம்ம தெரு தானே, ஒருத்தங்க மட்டும் எடுக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி இன்னொருத்தரும் வந்து அவருக்கு உதவி செய்கிறார். மூன்றாவது நபர் வந்து, நம்ம தெருவை மொத்தமாகவே சுத்தம் செய்யலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சிந்தனை வருது. அதன் பிறகு குழந்தைகள் சேர்றாங்க, இளைஞர்கள் சேர்கிறார்கள், பெரியவர்கள் சேர்கிறார்கள். அப்படியே ஒரு சிறிய செயல் ஒரு சமூக முயற்சியாக மாறுகிறது. இதுதான் ஜன் பாகிதரி எனப்படுகின்ற மக்கள் பங்கேற்பு. சமீபத்திய மங்கி பாத் நிகழ்ச்சியில் இது போன்ற பல பல உதாரணங்களை பிரதமர் குறிப்பிட்டார். அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு அழகான பாடல், என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக MG ஸ்ரீகுமார் பாடியுள்ள பாடல், ஏ ரஹ்மானின் இசையில்.

0: இங்க எல்லாமே தூள்.
1: அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் நினைக்கிறோம். நிகழ்ச்சிகள் தூய்மையே அழகு, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய வீட்டை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமே. வீட்டை சுத்தம் செய்வது யார்? அம்மா சுத்தம் செய்வாங்களா, இல்லை உங்களுடைய மனைவியாய், அல்லது வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிறோம். ஏன்னா பல வீடுகளிலும் ஒரு பழக்கம் இன்னமும் இருக்குது, அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை, அம்மாவிற்கு ஓய்வு வேண்டும், அப்பாவிற்கும் பொறுப்பு இருக்கு, குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன பொறுப்புகள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி தங்களுடைய அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வது தங்களுடைய பொறுப்பு என்கிற ஒரு எண்ணத்துக்கு போகணும். புத்தகங்களை ஒழுங்காக அடுக்குவதில் தொடங்கி சாப்பிட்ட தட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வைப்பதிலிருந்து குப்பையை குப்பை தொட்டியில் போடணும், இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய வேலையே இல்லை. ஆனால் இந்த சிறிய சிறிய பழக்கங்கள் தான் குழந்தையின் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை உருவாக்குகின்றன. அந்த குழந்தைகள் ரொம்ப ஒரு ஒழுக்கசாலியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்க இப்போவே செய்யறதுக்கு நாம் பழக்கப்படுத்தணும். என்னறை என் பொறுப்பு, என் வீடு என் பொறுப்பு, என் தெரு என் பொறுப்பு, என் ஊர் என் பொறுப்பு, இந்த எண்ணம் வளர்ந்துட்டாலே போதுங்க. தூய்மை என்பது ஒரு கட்டாயமாக இருக்காது, அது நம்முடைய இயல்பாகிவிடும். நாம் குப்பை அப்படின்னு சொல்கிறோமே, அது எல்லாமே ஒரே மாதிரியானதா? நிச்சயமாக இல்லை. சில பொருட்களை நாம் மீண்டும் பயன்படுத்தலாம், சில பொருட்களை மறுசுழற்சி செய்யலாம், சிலவற்றை உரமாக மாற்றலாம். அதனால தான் ஈரக்குப்பை, உலர்குப்பை, மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள், மின்னணு கழிவுகள் என்று பிரித்து பார்ப்பது ரொம்ப அவசியமாகிறது. சமீபத்தில் ஸ்வச்சதா ஹை சேவா 2026 முயற்சிகளிலும் மக்களுடைய பங்கேற்பு, குப்பையை பிரித்து சேகரிப்பது, கம்போஸ்டிங், ரீசைக்ளிங் போன்ற அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. நம்முடைய வீட்டில் தினமும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யலாம். அதை என்ன செய்யலாம்? குப்பையை எங்கே போடுவது அப்படின்னு மட்டும் கேட்காமல் இந்த குப்பையை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியக்கூடிய பொருட்களை குறைக்க முடியுமா? பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முடியுமா? பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மீண்டும் பயன்படுத்த முடியுமா? உணவு வீணாவதை தவிர்க்க முடியுமா? எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உணவுப் பொருட்களை வாங்குவதோ அல்லது சமைப்பதோ செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். மாற்றம் எங்கிருந்தோ வர வேண்டியதே கிடையாது, அது நம்ம கிட்டேந்து தான் தொடங்கணும். நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வரலாம்.
2: யோ, ஹே கயல், லாங் டைம் நோ சீ. எங்கடி போன?
3: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
2: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
3: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
2: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
3: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: தூய்மைக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குங்க. ஒரு இடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதி மக்களின் சொந்த உறுதியாக மாறும்போது அந்த இடத்தோட தோற்றமே மாறிடுது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பத்வாய் என்கிற கிராமத்தில் ஆகாஷ் மற்றும் ரோஹன் என்ற இரண்டு இளைஞர்கள் தொடங்கிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கள் பகுதியை சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப குப்பை, அழுக்கு, சுத்தம் தேவைப்படக்கூடிய பொது இடங்கள் நிறையவே இருக்குது. அவர்கள் என்ன செய்தார்கள்? யாராவது வரட்டும், வந்து சுத்தம் செய்யட்டும் அப்படின்னு காத்திருக்கவே இல்லை. இருவரும் குப்பை பைகளை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்ய தொடங்கினார்கள். அவ்வளவுதான்.

அவர்கள் தொடங்கிய ஒரு சின்ன முயற்சியில் மற்ற இளைஞர்கள் இணைஞ்சுக்கிறாங்க. கிளீன் அப் பட்வாய் என்கிற குழுவாக அந்த அமைப்பு அப்படியே வளருது, அந்த கூட்டம் வளருது. அவர்களை போன்று கங்கை கரைகள், குளங்கள் மற்றும் பொது இடங்களை எல்லாம் கூட இவங்க வந்து சுத்தம் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு இரண்டு இளைஞர்கள் மட்டும் சேர்ந்து தொடங்கிறது ஒரு பெரிய ஒரு குழுவாக மாறி பல இடங்களில் சுத்தம் பண்ணுறாங்க. அதே போன்று அமர்நாத் யாத்திரையில் ஆயிரக்கணக்கான சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது துப்புரவு பணியாளர்கள் இரவும் பகலும் பணியாற்றியதையும், யாத்ரீகர்களும் தூய்மை இயக்கத்தில் தாங்களாகவே பங்கேற்றதையும் பிரதமர் வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்காங்க. 16,000 மேற்பட்ட யாத்ரீகர்கள் தூய்மைக்கான உறுதிமொழியை எடுத்ததாகவும், 10,000 மேற்பட்டோர் ரெஸ்பான்சிபிள் யாத்ரி அப்படிங்கிற ஒரு சான்றிதழை பெற்றதாகவும்

ரெஸ்பான்சிபிள் யாத்ரி அப்படிங்கிற ஒரு சான்றிதழை பெற்றதாகவும் அவர் சொல்லியிருக்கார். மேலும் குதிரைகள் மற்றும் கழுதைகளிடமிருந்து பெறப்பட்ட அந்த கழிவுகளை கொண்டு அந்த டங் கொண்டு பயோகேஸாக மாற்றி அதிலிருந்து கிடைத்த ஒரு எனர்ஜி, அதாவது க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூய்மையான ஒரு எனர்ஜி அது. அதாவது இந்த சுற்றுப்புறத்தை எந்த வகையிலும் மாசுபடுத்தாத வகையில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி அது. அதை ஸ்வச் ஜோத்துக்கு பயன்படுத்திய முயற்சியையும் பிரதமர் வந்து எடுத்துரைக்கிறார். ஸோ தூய்மை என்பது வெறும் சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அது ஒரு சேவையாகவும் நம்பிக்கையின் ஒரு பகுதியாகவும் நிச்சயமாக மாற முடியும். September 27 நடந்த 138th மன் கி பாத்தில் October 2 மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பற்றி பிரதமர் வந்து மீண்டும் பேசினாங்க. ஸோ காந்தியடிகள் நமக்கு வாழ்க்கைக்கான பல வழிகாட்டும் கொள்கைகளை வழங்கியிருக்கார். அவற்றில் தூய்மையும் ஒன்று. தூய்மையே பாபுவிற்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான அஞ்சலி என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இளைஞர்கள் பலர் சேர்ந்து ஆற்றை சுற்றப்படுத்தியிருக்காங்க. அவர்களுடைய முயற்சியில் முழு சமூகமும் இணைஞ்சிருக்கு. ஆந்திர பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இளைஞர்கள் பழைய கிணறுகள் மற்றும் படிக்கிணறுகளை சுத்தப்படுத்தியிருக்காங்க. அதனால் தூய்மை மட்டும் இல்லைங்க, பாரம்பரியமும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. தூய்மையும் ஹெரிட்டேஜ் கான்வர்சேஷனும் ஒன்றாக, கன்சர்வேஷனும் ஒன்றாக இணைகின்றன. அதாவது பல்வேறு இடங்களை நம்முடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகிறது தூய்மையினால். மும்பையில் பார்த்தோன்னா இளைஞர்கள் கடற்கரைகளை தொடர்ந்து சுத்தப்படுத்திக்கிட்டு வராங்க. வாரந்தோறும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு கடற்கரைகளில் தூய்மை பணியில் பங்கேற்கிறாங்க. டெல்லியில் குழந்தைகளும் இளைஞர்களும் குப்பையை பிரித்து சேகரிப்பது, அதாவது வேஸ்ட் செக்ரிகேஷன், இந்த உலர் குப்பை, ஈரக்குப்பை, இங்கே இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த குப்பைகளை பிரித்து சேகரிப்பது குறித்த ஒரு விழிப்புணர்வை குழந்தைகளும் இளைஞர்களும் இணைந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் பார்த்தோன்னா மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து சந்தைகள் மற்றும் பிக்னிக் பகுதிகள், அதாவது இந்த சுற்றுலாத்தல பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளை எல்லாம் சுத்தப்படுத்தியிருக்காங்க. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இடம் வேறு, மக்கள் வேறு, செயல்பாடு வேறு, ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்று தான், அதுதான் தூய்மை. முதல்ல நம்ம பார்த்தது இளைஞர்கள் தொடங்கிய ஒரு சின்ன முயற்சி எப்படி ஒரு குழுவாக வளர்ந்தது என்பதை, அடுத்தது ஒரு தனி மனிதரின் முயற்சி எப்படி மக்கள் பங்கேற்பாக மாறுகிறது அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்குறோம். இடம் வேறு, மக்கள் வேறு, முயற்சி வேறு, ஆனால் செய்தி ஒன்றுதான், நான் தொடங்குகிறேன், நீங்கள் இணைந்தால் நம்மால் ஒரு மாற்றத்தை நிச்சயம் உருவாக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலுக்கு அப்புறமா. 2.0 திரைப்படத்திற்காக பாம்பே பாக்யா ஏஆர் அமீன் மற்றும் சூசனா இணைந்து பாடியுள்ள பாடல், ஏஆர் ரஹ்மானோட இசையில், நா முத்துக்குமாரின் வரிகளில்.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: एक और कुश्ती का नतीजा सामने आया, हालांकि कोई बहुत अच्छा नतीजा नहीं रहा है। भारत के सागर जगलान को पुरुषों के फ्रीस्टाइल 74 किलोग्राम वर्ग के कांस्य पदक मुकाबले में कजाकिस्तान के नुरकोस कैपनाओ के खिलाफ 0-5 से हार का सामना करना पड़ा। इस हार के साथ सागर का एशियन गेम्स में जो अभियान था चौथे स्थान पर समाप्त हो गया। यहां उम्मीद की जा रही थी कि सागर जगलान भारत के पदकों की जो संख्या वहां इजाफा करेंगे, लेकिन अभी दो कुश्ती बाकी है, अंतिम पंघाल की कुश्ती बाकी, दीपक पुनिया की कुश्ती बाकी। यहां उम्मीद करेंगे कम से कम यहां पर अंतिम पंघाल जो खिताबी मुकाबला लड़ेंगी, स्वर्ण पदक का मुकाबला लड़ेंगी, वहां उम्मीद है वो एक और स्वर्ण पदक भारत की झोली में डाले। वहीं दीपक पुनिया कांस्य पदक का मुकाबला लड़ेंगे, उम्मीद करेंगे वहां भी वो कामयाब हों।
1: जी एंड बिफोर वी रैप अप, एक क्विकली गिविंग यू अ मेडल टेबल काउंट आल्सो। भारत इस समय पांचवें स्थान पर है, कुल मिलाकर 82 मेडल्स, 20 गोल्ड, 26 सिल्वर, 36 ब्रॉन्ज के साथ। भारत और मलेशिया का गोल्ड मेडल का मुकाबला हॉकी में अब शुरू होने जा रहा है। देखेंगे अगर यहां से भारत जीता तो एक और गोल्ड भारत के नाम होगा, एंड वी स्टैंड टाइड इन दैट केस विद उज्बेकिस्तान। लेकिन उसके लिए हमें 70 मिनट प्रतीक्षा करनी पड़ेगी देखने के लिए कि क्या भारत ये स्वर्ण मेडल जीतता है इस मुकाबले में कि नहीं। फिलहाल के लिए मुझे साक्षी मांडवाल और मेरे साथ मोहम्मद शाहिद आजमी को दीजिए इजाजत। हम आपके साथ जुड़ेंगे 1 घंटे बाद 4:30 विद द लाइव अपडेट्स वंस अगेन।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். 3:36:05 நேர்கள் மீண்டும் இணைவது அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில், தூய்மையே அழகு அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போன செக்மெண்ட்ல இந்தியாவின் பிற பகுதிகளில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம் நாட்டின் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதும் நம்முடைய கடமை தான், இவற்றையெல்லாம் தூய்மையாக பராமரிப்பதும் நம்முடைய பொறுப்பு தான். இவையெல்லாம் வெறும் நீர்நிலைகளே கிடையாது, அவை நம் வாழ்க்கையின் ஆதாரங்கள். ஒரு நீர்நிலையில குப்பையை வீசுவது அந்த நீரை மட்டும் கிடையாதுங்க, அதை சுற்றியுள்ள பல உயிர்களையும் பாதிக்கிறது. நீர்நிலையை பாதுகாப்பது அப்படிங்கிறது மனிதர்களை மட்டும் பாதுகாப்பது அல்ல, நிறைய நிறைய உயிரினங்கள், மீன்கள், பறவைகள், தாவரங்கள், விலங்குகள், அதாவது சொல்ல போனால் முழு எக்கோசிஸ்டமையே பாதுகாப்பது தான் ஒரு நீர்நிலையை பாதுகாப்பது என்பது. இயற்கையை பாதுகாப்பது என்பது இயற்கைக்காக மட்டுமல்ல, அது நம்முடைய எதிர்காலத்திற்குமாகவும் தான். ஒரு இடம் குப்பை இல்லாமல் இருப்பது மட்டும் போதுமா? அது பசுமையாகவும் இருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு சின்ன ஒரு மரம் நடுறது, ஒரு செடி நடுறது, அதை பாதுகாப்பது, தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது, மழை நீரை சேமிப்பது, பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, இது எல்லாமே சுற்றுச்சூழல் மீதான நம்முடைய அக்கறையின் வெளிப்பாடுகள் தான். ஒரே ஒரு மரம் நட்டால் என்னங்க மாற்றம் வந்துடப்போகுது? நீங்கள் கேட்கலாம், ஒரு மரம், ஒரே ஒரு மரம் கூட நிழல் தரும், காற்றின் தரத்திற்கு உதவும், பறவைகளுக்கு வாழிடமாக அமையும், பல உயிரினங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். அதனால தான் ஒரு சின்ன செயல் எப்பவுமே ஒரு நல்ல செயலை சின்ன செயல் என்பது எப்பவுமே ஆகாது, ஒரு நல்ல செயலை சிறியது என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். சரி, இப்போ இந்த கழிவுகளை வந்து எப்படி வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பூஜ்ய கழிவு மேலாண்மை என்று ஒன்று இருக்குது. குப்பை இல்லாத உலகம் என்பது வெறும் கற்பனையே கிடையாதுங்க, நாம் அத்தனை பேரும் பொறுப்புடன் செயல்பட்டால் அடையக்கூடிய ஒரு இலக்கு தான் இந்த குப்பை இல்லாத உலகம் என்பது. அது எப்படி பண்ணலாம்? நாம் தினமும் உருவாக்கும் குப்பையின் அளவை குறைத்து உருவாகக்கூடிய குப்பைகளை எல்லாம் எங்கெல்லாம் மீண்டும் பயன்படுத்த முடியுமோ அதை ஆராய்ந்து அங்கெல்லாம் மீண்டும் பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிர்வகிப்பது தான் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுதான் பூஜ்ய கழிவு மேலாண்மை. இதை எப்படி செய்ய முடியும், எப்படி வந்து செயல்படுத்த முடியும் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். ஒரு பாடலுக்கு அப்புறமா உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல், நாமுத்துக்குமாரின் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

போன செக்மெண்ட்ல ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பூஜ்ய கழிவு மேலாண்மை அப்படிங்கிறத பார்த்தோம். இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்றாங்க, 5R அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ராட். இப்போ ரெஃப்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவையற்றதை முதலில் தவிர்க்கணும். தேவையில்லாத பொருட்களை எல்லாம் பார்க்கறதெல்லாம் இது அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, அப்படி இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்முடைய தேவைக்கு ஏற்ப தான் பொருட்களில் முதலில் வாங்க வேண்டும். ஸோ தேவையில்லாத முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்கள், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், தேவையில்லாத பேக்கேஜிங் பொருட்கள் போன்றவற்றை வாங்காமல் இருக்கலாம். அதாவது முன்னாடியெல்லாம் ஊருக்கெல்லாம் போகிறோன்னா நம்ம எப்படிங்க எடுத்துகிட்டு போவோம், ஒரு அங்கே கொண்டு போய் நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரியான பாத்திரங்களை நம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் தான் நம்ம வந்து கொண்டு போவோமே, இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு போவோம். இப்போ எப்படி கொண்டு போகிறோம், யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற இந்த யூஸ் அண்ட் த்ரோவே எப்போவுமே வந்து நமக்கு பிரச்சனை தான். அந்த மாதிரியான பொருட்களை வாங்காமல் இருக்கலாம். ரெடியூஸ், அதாவது பயன்பாட்டை குறைப்பது, தேவைக்கு அதிகமாக வாங்காமல் உணவுப் பொருட்கள் உட்பட எந்த அளவுக்கு சிக்கனமாக ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்துவது தான், அதுதான் ரெடியூஸ் என்பது. நம்முடைய யூசேஜ், அதாவது பயன்பாட்டை குறைத்து கொள்வது. அடுத்தது ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்துவது. ஏன் நம்ம வந்து ஒரு வாட்டி பயன்படுத்தினதை மீண்டும் பயன்படுத்தவே கூடாதா? இப்போ அந்த மாதிரியான நாகரிகம் என்பது பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அல்ல நம்முடைய நாகரிகம். பழைய துணிப்பைகள், கண்ணாடி ஜாடிகள், தண்ணீர் பாட்டில்கள், இதையெல்லாமே மீண்டும் பயன்படுத்தலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி செய்வது. காகிதம், உலோகம், கண்ணாடி போன்ற குறிப்பிட்ட வகை பிளாஸ்டிக் இவற்றையெல்லாம் வந்து சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவது, இதுதான் ரீசைக்கிள். ராட், ராட்னா இயற்கை கழிவுகளை உரமாக்குதல். காய்கறிகள், பழத்தோள்கள், அவற்றையுடைய அந்த தோள்கள், இந்த அதாவது சொல்ல போனால் அந்த சமையலறை கழிவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இலைகள், அதான் இன்ன பிற சமையலறை கழிவுகளை எல்லாம் கொண்டு ஒரு கம்போஸ்ட் தயாரிக்கலாம். அதை நம்ம வீட்டில் வைக்கிற செடிகளுக்கு, இல்லை நம்ம தெருவில் இருக்கிற அந்த மரங்களுக்கு எல்லாம் உரமாக போடலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பழைய பொருட்களை தூக்கி எறியறதுக்கு முன்னாடி இதை எப்படி மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். இதன் மூலமாக லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பை கிடங்குகளோட அளவு குறையும். குப்பை கிடங்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பையும் நிறைய சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் நம்ம ஏற்படுத்துது. அதாவது இந்த குப்பை கிடங்குகளின் அளவு குறையும் போது மாசுபாடு குறையும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும், பிளாஸ்டிக் பயன்பாடு குறையும், மண்ணின் வளம் மேம்படும். இந்த குப்பை கிடங்குகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது கொஞ்சம் நஞ்சமே கிடையாதுங்க. வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவன கழிவுகள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டி சேமிக்கப்போ பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் உருவாகின்றன. நிலத்தடி நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, ஏன் காற்று மாசுபாட்டினால் தீப்பற்றக்கூடிய, ரொம்ப எளிதில் தீப்பற்றக்கூடிய அபாயத்தை கூட இது உண்டாக்குது. துர்நாற்றம், அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வசிப்பவர்களுக்கு தான் தெரியும். ஸோ அருகில் வசிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடும். நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருக்கு. மண் மாசுபடும். பசுமை குடல் வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆக்சிஜன் குறைந்து இந்த மக்கக்கூடிய குப்பைகளும் மக்காத குப்பைகளும் இணைந்து பூமியில் அப்படியே அழுத்தும் போது ஆக்சிஜன் குறைந்து மீத்தேன் அதிகரிக்கும். விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். எல்லாவற்றையும் தாண்டி நிலப்பரப்பும் வீணாகுது. இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் பூஜ்ய கழிவு மேலாண்மை, ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஸோ நம்முடைய வெளிப்புறத்தை மட்டும் நாம் சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதுமா? நம்முடைய எண்ணங்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டாமா? பொறாமை, கோபம், வெறுப்பு, பிறரை பற்றிய ஒரு தவறான எண்ணங்கள், இது அத்தனையுமே நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய மனதை அழுக்காக்குகின்றன இல்லையா? அதனால் வீட்டை சுத்தப்படுத்துவது போல நம்முடைய மனதையும் அவ்வப்போது சுத்தப்படுத்திக்கணும். ஒருவரிடம் கோபம் இருந்தால் பேசி தீர்த்துக்கலாம், தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், யாராவது நமக்கு உதவி இருந்தால் நன்றி சொல்லலாம். மன்னிப்பு கேட்குறதும், சாரி சொல்கிறதும், நன்றி சொல்கிறதும், தேங்க்ஸ் சொல்கிறதும் அவ்வளோ வந்து மனசுலேருந்து வந்தால் தான் அது செய்ய முடியும். அதே சமயத்தில் இந்த காலத்தில் அதை நம்ம வந்து அந்தளவுக்கு ஈடுபாட்டோடு சொல்கிறோமா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நன்றி சொல்ல மறந்து போயிடுறோம். ஒரு சாரி கேட்குறதுக்கு அப்படி ஒரு ஈகோ நம்மளை தடுக்குது. ஒருவரை பற்றி தெரியாமல் பேசாமல் இருக்கலாம், எதுவும் தெரிஞ்சால் மட்டும் பேசலாம், சமூக ஊடகங்களில் தேவையில்லாத எதிர்மறை கருத்துக்களை பகிராமல் இருக்கலாம், இது எல்லாமே தூய்மை தான்.

சுத்தமான சூழலும் சுத்தமான பழக்க வழக்கங்களும் நல்ல மனநிலையும் இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான அழகு. அதுதான் தூய்மையே அழகு இல்லையா? தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இந்தியன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் வைரமுத்துவன் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்

0: அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ப முடியலல்ல, தூய்மையே அழகு, அதை பற்றி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசினோம். ஒரு நாடு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா அரசு மட்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக போதாது. ஒரு நகரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மாநகராட்சி மட்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக போதாது. ஒரு தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் மட்டும் முயற்சி செய்தால் போதாது. நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் மக்கள் பங்கெடுப்பு, அதுதான் நம்முடைய பொறுப்பும் கூட, அதுதான் உண்மையான சமூக அழகும் கூட. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லாரும் யோசிச்சு பார்ப்போமே. நாளைக்கு காலையில் நாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம தெரு முழுவதும் சுத்தமாக இருக்கிறது, சாலையின் ஓரத்தில் குப்பை இல்லை, மழை நீர் செல்லும் கால்வாய்களில் அடைப்பு இல்லை, மரங்கள் பசுமையாக இருக்கின்றன, குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடுகிறார்கள், அந்த சூழலில் நடக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? அந்த நல்ல உணர்வை உருவாக்குவதில் நாமும் ஒரு சிறிய பங்கு வகிக்கலாம். பொது இடங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, பாரம்பரியத்தை பாதுகாப்பது, இயற்கையை பாதுகாப்பது, உயிரினங்களை பாதுகாப்பது, அடுத்த தலைமுறைக்காக வளங்களை பாதுகாப்பது, இது எல்லாமே ரொம்ப அழகான விஷயங்கள். இது எல்லாமே சேர்ந்தது தான் தூய்மை. தூய்மை என்பது கடந்த காலத்தையும் காப்பது, தூய்மை என்பது நிகழ்காலத்தையும் அழகாக்குவது. தூய்மை என்பது எதிர்காலத்தையும் பாதுகாப்பது. இவற்றையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா தோணலாம். ஆனால் ஒரு குப்பை தொட்டியில் விழக்கூடிய ஒரு சின்ன குப்பை, ஒரு மரத்தில் வளரக்கூடிய ஒரு புதிய இலை, ஒரு சுத்தமான தெரு, ஒரு பாதுகாக்கப்பட்ட குளம், ஒரு மீட்கப்பட்ட காடு, ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிரினம், ஒரு பொறுப்பான குழந்தை, ஒரு சமூகமாக இணையக்கூடிய இளைஞர்கள், இவை ஒன்றொன்றும் மிகவும் அழகான விஷயங்களும் கூட. ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிறிய நல்ல செயல்கள் ஒன்றாகும் போதுதான் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் உருவாகின்றன. அதனால நான் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று என்னைக்குமே கேட்க வேண்டாம். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் என்று சிந்திப்போம். அந்த ஒரு கேள்வி போதும், அதுதான் மாற்றத்தின் முதல் படி. தூய்மை நம் பழக்கமாகட்டும், பசுமை நம் வாழ்க்கையாகட்டும், பொறுப்பு நம் இயல்பாகட்டும், மக்கள் பங்கேற்பு நம் சக்தியாகட்டும். அப்போது நம் வீடு அழகாகும், நம் தெரு அழகாகும், நம் ஊர் அழகாகும், நம் நாடு அழகாகும். ஏனென்றால் தூய்மையே அழகு, தூய்மைதான் அழகு. மாற்றம் நம் இருந்து தொடங்கட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட இணைஞ்சிருந்தது நான், உங்கள் ராஜி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையும் அடி.
4: அக்கறையோட சொல்றது.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாபோ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவீக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அமன் ஷக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 23.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4 நிலையத்தில் நேரம் 4:03:20 தொடர்வது
2: பண்ணலாமா
1: பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்கள் ராஜி. ஸோ நிகழ்ச்சியில என்ன இன்னைக்கு கேம் அப்படின்னா, ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். இந்த கேம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் கடந்த முறை கூட நம்ம விளையாடினோம். இது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தையில் தொடங்குற மாதிரியான திரைப்பட பாடல்களை நீங்கள் வந்து பாட போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 2986000038 அல்லது 2952055544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் போயிட்டு வரலாம். ஸோ ஆசை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் தேவா.

0: சுயநலமா நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: மேடம், வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் பேசுறேன். மேடம்,
0: ஆல்டன், உங்களுக்கான வார்த்தை மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிற வார்த்தையில தொடங்கக்கூடிய பாடல் சொல்லுங்களேன்.
1: மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்தேன்.
0: சூப்பருங்க, அவ்வளவுதாங்க? அப்படியே கவிதை மாதிரி டக்குன்னு சொல்லிட்டீங்களே.
1: அப்படியா? ஒரே ஒரு பாட்டு
0: தானா? இல்ல, ஒரு பாடல் போதும். இங்க மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போங்க.
1: சரி சரி மேடம், தேங்க்ஸ்.
0: நன்றி நன்றி நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: கலா பேசுறேன் மேடம். நான்
0: கலா. உங்களுக்கான வார்த்தை நன்றி.
2: நன்றி சொல்ல உனக்கு நன்றி பாட்டு மேடம். நன்றி சொல்ல.
0: சரி, நம்ம கொஞ்சம் இதை ஆட் பண்ணிப்போமா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
2: இது வேணாம் பண்ணாதே. இது காதல்.
0: சரி, வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், பரவாயில்ல. நன்றி, நீங்க தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி.
2: என்ன
0: புரியலமா?
2: கரெக்ட்
0: தான், கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட் தான், கரெக்ட். நான் கிளாப் பண்ணிட்டேன். சரியா? நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். அந்த வார்த்தையில தொடங்கக்கூடிய திரைப்பட பாடல நீங்க பாடணும். ஆமா, நன்றின்னு சொல்லி அத அம்மா சொல்லிட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு பாடல் தெரிஞ்சா பாடுங்களே.
3: நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு, உன்னை என் அருகே கொண்டு வந்ததற்கு. நான் நன்றி சொல்ல சொல்ல நாணம் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன.
0: ரொம்ப அழகா பாடுனீங்கம்மா. உங்க பெயர் சொல்லுங்க.
3: திருவான்மியூர் மீரா.
0: மீரா, தேங்க்யூ, தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
3: நன்றிம்மா.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: பெரும்பாக்கம் வனஜா. எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேம்மா.
4: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை பனி.
4: பனியா?
0: ஆமா.
4: பனி விழும் மலர்வளம் உன் பார்வை ஒருவனம்.
0: அதுதான், இன்ஃபேக்ட் எனக்குமே அந்த பாடல் தான் முதல்ல அந்த வார்த்தையை பார்த்ததும் ஞாபகம் வந்தது.
5: உங்களுக்கான
0: வார்த்தை கண்கள்.
6: கண்கள் இரண்டும் காலம் நம்மை ஒன்றால் கொன்று சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் உண்மை கண்டு

0: கிணியானால் பரந்தோடி பேசுமை பாடி வரும் பெண்கள் சென்ற இடம் காணி. இந்த பாடலும்
1: முழு பாடலும் பாடிட்டீங்க, ஆனா ரொம்ப அழகா பாடினீங்க. மிக்க நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
2: வாய்ப்பு நன்றி, வாய்ப்பு
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல் இளையராஜாவின் இசையில்.

0: Let the celebrations begin.
1: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் நேயர்கள் பேசணும்னு விருப்பப்படுறவங்க 2986000038 அல்லது 2952055554 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கான கேள்வி, வண்ணங்கள், அதாவது ஏதாவது ஒரு வண்ணத்துல தொடங்குற மாதிரி ஒரு பாடல்
2: பாடுங்களேன். பச்சை நிறமே எனது மனசு நிறமே, எனது மனசு நிறமே, எனது மனசு நிறமே.
1: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர மாமதி. ஃபன் பண்ணலாமா சொல்லுங்கம்மா.
1: ஃபன் பண்ணலாமா? எஸ். ஏதாவது ஒரு வண்ணம், வண்ணத்தில் தொடங்கக்கூடிய ஒரு பாடல் பாடுங்களேன்.
3: வண்ணம். வண்ணம் வெண்ணிலவே வானம் விட்டு பாராதோ.
1: ஓகே, நான் இதையுமே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்ன நான் எப்படி கேட்டேன்னா, வண்ணம்னா சிவப்பு, நீலம், பச்சை,
3: முத்துச்சரம்.
1: ஆ, அவ்வளோதான். நன்றி நன்றி சார். எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கீங்க. மிக்க நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
3: நன்றி நன்றி.
1: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
4: மேடம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
1: ஓகே, பாபு டெய்லருக்காக. சரி, நீங்களுமே இன்னும் பச்சை மஞ்சள் தானே முடிஞ்சிருக்கா? அடுத்து அடுத்து ஏதாவது சொல்லுங்களேன். வண்ணத்தில்
4: பாடிட்டாரு.
1: சரி,
4: பச்சை நிறமே, பச்சை நிறமே,
1: அது முடிஞ்சிருச்சு. அடுத்து
4: அடுத்து டக்கு ஞாபகம் வரல மேடம்.
1: நிறைய இருக்கு, அதுதான் அதுதான் கேமே.
4: டக்கு ஞாபகம் வரல. ஓகே மேடம், அடுத்தவருக்கு
1: வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி சார்.
4: கண்டிப்பா கண்டிப்பா.
1: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம் மேடம். ஆனந்த் மேடம் சைதாபேட்ல இருந்து.
1: ஆனந்த், ஆனந்துக்கான கேள்வி, வண்ணத்தில் தொடங்கக்கூடிய, அதாவது கருப்பு, பச்சை, நீலம், வெள்ளை அப்படிங்கிற மாதிரி அந்த வண்ணங்கள்.
5: ஜிங்கிஜா, மஞ்சள் கலர், ஜிங்கிஜா பாட்டு.
1: ஆ, அடிச்சிட்டீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி சார்.
5: தேங்க் யூ மேடம்.
1: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ. ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து? ராகுல்கான கேள்வி, அதான் வண்ணங்கள்லயே இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கே சொல்லுங்க. அந்த வார்த்தையில ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன் பாருங்களேன், நான் ஒரு பாடல் சொல்றேன். செந்தாழம் பூவில் அதே ரெட்டு தான். செந்தாழம் பூவில் வந்தாடும் அந்த செவப்புல ஆரம்பிக்குது இல்லையா, அந்த மாதிரி கேக்குறேன். நன்றி நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம். எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
7: வணக்கம் வணக்கம். ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சார். சரி, வண்ணங்கள்ல ஒரு பாடல் சொல்லுங்க.
7: பச்சை கிளி, முத்துச்சரம்.
1: அது பாடிட்டாங்க. அது பாடிட்டாங்க.

0: பாட்டி பாடிட்டாங்களே.
1: ஆமா பாடிட்டாங்க. அடுத்து
0: வேற கலர்ல பாடலாமா?
1: வேற கலர்ல பாடுங்க. ஆமா,
0: வெள்ளிங்கிறது
1: கிழமையா இருந்தாலும் அந்த பாடல்ல அதோட அர்த்தம் பார்த்தோம்னா அந்த நிறத்தை தான் குறிக்கும். நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் பேரலாம், வெற்றி விழா திரைப்படம்.

நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் பெறலாம். வெற்றி விழா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேர்கள் மீண்டும் இணைவதை ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான். நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டு இருக்கோம், ஒரு திரைப்படத்தில் அதாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய திரைப்பட பாடல்களை நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து? நீங்களா ஒரு பாடல் பாடினா எப்படி? நான் வார்த்தையே இன்னும் சொல்லலையே.
1: அன்புக்கு நான் அடிமை, சில பண்புக்கு நான் அடிமை.
0: சூப்பர்.
1: அடிமை. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2986000038 அல்லது 2952050544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா? நீங்க 60s கிட்டோ, 90s கிட்டோ?

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக மனு மற்றும் சுனந்தா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையல்.

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நினைக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952055544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து? ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை அழகு. அழகுங்கிற வார்த்தையில துவங்குற மாதிரியான பாடல் சொல்லுங்களேன்.
1: அழகு ஒரு பெண்ணாக உலகுகின்ற அழகோ, அந்த பாட்டு வருங்களா?
0: ஓகேதான், என்ன பாடல்னாலும் சரி அழகுங்கிற வார்த்தையில தொடங்கணும். நன்றி, நன்றி. நீங்க அழகா நீ நடந்தால் நடை அழகு. அதே அதே, நன்றி, நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்களா?
2: உங்களுக்கான
0: வார்த்தை கனவு. கனவுன்னு தொடங்குற மாதிரியான பாடல்.
2: கனவே
0: கலையாதே, ஒரு
2: பாட்டு
0: கனவே
2: கலையாதே,
3: தெரியும்.
0: மாதவரத்திலிருந்து செல்வராஜ், உங்களுக்கான வார்த்தை வானம்.
3: வானம்,
0: வானம்.
3: வானம், டக்குனு வரல, ஞாபகம் வரல.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
3: வாய்ப்பு கொடுக்கலாமா.
0: ஓகே சார், நன்றி. இந்த பாடல யோசிச்சுட்டே இருங்க. வான் அப்படிங்கிற வான், வானம், இந்த மாதிரியான வார்த்தைகளில் பாடல் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு அழகான அடுத்த பாடல் கேட்டுட்டு வரலாம். கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக மனு மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏ ரஹ்மானோட இசையில.

0: நேர்கள் மீண்டும் இணைவது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்ட கிட்ட கிட்ட கிட்டனு அப்படியே காலர்ஸ் எல்லாம் ஓடி வாங்க பார்க்கலாம், அப்படியே பேசிக்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ
0: ஹலோ, கேக்குதா சார்? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெருங்குளத்தூர், உலகநாதன்.
0: உலகநாதன் சார், உங்களுக்கான வார்த்தை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடலாம் சரிங்களா? சங்கீதம், சங்கீதம்ங்கிற வார்த்தையில துவங்குற மாதிரி பாடல் சொல்லுங்களேன்.
1: சங்கீதவாடில் சந்தோஷம் பாடும்.
0: நன்றி, நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், எலியனா சண்முகத்துறை பேசுறேன். மேடம்
0: சண்முகத்துறை சார்,
2: பார்த்தேன் பூமியை, பார்த்தேன் மனிதனை,
0: வானத்தை. அதுதான் கேட்க வந்தேன். சூப்பர் சூப்பர் சார், நன்றி. வான் அப்படிங்கிற முதல்ல சொன்ன வார்த்தைக்கு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நன்றி.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: உஷா சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
0: உஷா சிவமணி, சரி. உங்களுக்கான வார்த்தை தாலாட்டு.

சூப்பர் சூப்பர், நன்றிமா, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. எல்லாருமே ரொம்ப குவிக்காக குவிக்காக இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு, ரொம்ப அழகாக விளையாடிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி எஃப்எம் ரெயின்போ கேட்டுக்கிட்டே இருங்க. இங்கே எல்லாமே சமதூல நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு அழகான பாடல், புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையல். நீங்கள் நினைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சி

வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலைப் போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டூடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், இது ஒரு சூப்பரான வீக்கெண்டில் நல்ல ஒரு லாங் ஹாலிடேஸ், ஒரு 3 நாள் நமக்கு வந்து கண்டினியூஸாக ஹாலிடேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் எல்லாரும் உங்கள் வீக்கெண்டை வந்து லாங் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், எல்லாருக்கும் மனசில் ஒரு இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நானும் ஒரு நாள் மேடை ஏறி மைக்கில் பேசணும் அப்படின்றது ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் முதல் முதல்ல மைக் பிடித்து பேசிய அந்த ஒரு தருணம், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மைக் பிடித்து பேசிய அந்த ஒரு தருணம், முதல் தருணம் எப்போ நடந்தது, அந்த நிமிடம் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ் கால் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554. இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பருக்கு வந்து லைன் கிடைக்குதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் முதல் முதல்ல மைக்கில் பேசி அந்த தருணம் அதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜிலும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ், தொடர்ந்து பேசலாம். அண்ட் நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சதந்திரம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:11 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மைக்கேல் பேசிய முதல் தருணம், அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். நேத்து விடுமுறை, நாளைக்கும் விடுமுறை, இன்னைக்கும் விடுமுறை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அனைவருக்கும் வணக்கம். எங்க வியாபாரி சங்க தலைவர் ரொம்ப வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எல்லாரும் வந்து நீங்க 101.4 எஃப்எம் ரெயின்போ கேட்கணும்.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. கார்த்திக் சார், எப்படி இருக்கீங்க?
1: ஒரு சந்தோஷம் பயமா இருந்துச்சு. எல்லாரும் பாட்டு பாடும்போது ஒரே பயமா இருந்துச்சு எனக்கு. 10 வயசு.
0: ஓகே ஓகே.
1: அப்புறம் கை தட்டினாங்க, எனக்கு 3வது பரிசு கிடைச்சாங்க.
0: சூப்பர். என்ன பாட்டு பாடினீங்க?
1: ஜீன்ஸ் பாட்டுல உள்ள கண்ணோடு கண்டது அந்த பாட்டு பாடினேன்.
0: ஞாபகம் இருக்கா, பாடுறீங்களா?
1: இப்ப ஞாபகம் பாடுங்க சார்.
0: இப்ப பாட முடியாதா? ஓகே ஃபைன். இது ஒரு மைக் நினைச்சு பாடலாமே. வேண்டாமா? சரி, ஓகே. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் கார்த்திக். நன்றி. எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து நீங்க முத முதல்ல மைக்கு பிடிச்சி பேசின அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்து அப்படின்னு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஒரு நேர் கால் பண்ணிட்டாரு. வணக்கம்
2: ரெயின்போ. ஹலோ, நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி சார்.
2: சார், நான் ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பாடுறேன் சார்.
0: ஓகே. இல்ல, நீங்க முத முதல்ல மைக்ல பேசின அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது அது முதல்ல ஷேர் பண்ணிக்கோங்க.
2: சார், மைக்ல ஸ்கூல்ல மைக்ல பாடுன சார்.
0: ஸ்கூல்ல பாட்டீங்களா?
2: ஆண்டுவியா வச்சாங்க ஸ்கூல்ல.
0: ஓகே.
2: அப்போ அந்த பாட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பாடுனோம் சார். குறிகார வேஷம் போட்டு பாடுனோம்.
0: ஓகே ஓகே.
2: எம்ஜிஆர் பாட்டு சார்.
0: ஓகே. சோ எப்படி இருந்தது அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: பாடுறேன்
0: சார். சரி பாடுங்க.
2: நாங்க புதுசா கட்டிக்கிட்டு ஜோடிதானுங்க, நல்லா பார்த்து படிக்கும் பாரு ஜோடிதானுங்க, நாங்க புதுசா கட்டிக்கிட்டு ஜோடிதானுங்க சார்.
0: சூப்பர் சார், நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: நண்பர்கள் நிறைய காத்துருக்காங்க.

0: நண்பர்.
1: ஓகே நன்றி, தேங்க்யூ சோ மச், நன்றி நன்றி. யா
0: வாய்ப்பு வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: எஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து நீங்க முத முதல்ல மைக்கில் பேசின அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 298-6-0-0-3-8 இந்த நம்பருக்கு. லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னொரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க 299-5205-54. ஸோ எந்த நம்பருக்கு லைன் கிடைக்கோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சி நடத்த பாடல் கோப்படத்துல இருந்து சூப்பராக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் 104 இங்கே எல்லாமே போமே சமதுவுள்ளது.

0: Let the celebrations begin.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே ஹரி. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல என்ன தலைப்பு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வந்து மைக்கில் பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்திருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மைக்கில் பேசின அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு தருணம், அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்றப்ப தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
1: வணக்கம் ஹரி ப்ரோ.
0: வணக்கம்.
1: எஸ், வேலு கத்தாடியில இருந்து சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கா? சோ நீங்க சொல்லுங்க, பீங் எ கார்ப்பரேட் எம்ப்ளாயி, 3 நாள் தொடர்ந்து லீவ் கிடைச்சிருக்கு, இத நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: வேற லெவலுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இது மாதிரி இனிமே எப்ப கிடைக்க போகுது? அடுத்த கேலண்டர பாக்க ஆரம்பிச்சேன்.
0: இல்ல, நமக்கு தான் இந்த மந்த்ல திரும்ப ஹாலிடேஸ்லாம் வருது, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம்.
1: ஆமா, வருது. தீபாவளிக்கு வெனஸ்டே வந்திருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கு.
0: ஃபைன். சோ நீங்க சொல்லுங்க சந்திரு. சோ ஃபர்ஸ்ட் மைக்ல எப்போ பேசுனீங்க, அந்த நிமிடம் தருணம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப ஹாப்பியா இருந்தது ப்ரோ. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லி பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட்.
0: ஓகே, இந்த மோரல் ஸ்டோரி சொல்றது, நியூஸ் படிக்கிறது அந்த மாதிரி.
1: அதுதான் எனக்கு வந்து சொன்னாங்க. அப்பவே நான் சின்ன வயசுலயே ரேடியோ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ் அப்பதான் ஆரம்பிச்சிருப்பேன் ரேடியோல பேசுறதுக்கு. அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ தான் ரேடியோல பேசுற, இல்ல மைக்ல புடிச்சு பேசுறதுக்கு என்ன அப்படின்னு நான் சொன்னேன்.
0: Sorry for the interruption. ரேடியோல பேசுனீங்கனா எப்போ பேசுனீங்க?
1: நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ரேடியோல பேச ஆரம்பிச்சேன்.
0: இல்ல, இந்த மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிச்சீங்களா இல்ல நீங்க நேர்ல ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணீங்களா?
1: இல்ல, நேர்ல கால்ல பேச ஆரம்பிச்சேன்.
0: ஓகே, ஃபோன் பண்ணி. ஓகே, ஷோல பேச ஆரம்பிச்சீங்க. சூப்பர்.
1: அப்ப டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரியும், ஏனா அவங்க கேட்பாங்க ரேடியோ. அப்ப சொன்னாங்க, நீ ரேடியோல பேசுற உனக்கு என்ன? நான் சொன்ன ரேடியோல பேசுறேனே, குரல் மட்டும் தான் போகும், இவ்வளவு பேர் முன்னாடி எல்லாம் நான் பேசுனது இல்லைன்னு பயங்கர தயக்கப்பட்டேன். அது ப்ரோ, நீங்க நம்ப மாட்டீங்க, அது ஒரு அட்டி வயிறு கலங்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிதான் இருந்தது.
0: கண்டிப்பா இல்ல இல்ல, நான் நம்புறேன், நம்ப மாட்டேன், கண்டிப்பா நான் நம்புறேன், நான் ஒத்துக்கவும் செய்யறாது.
1: 300 பேர் எங்க ஸ்கூல் மொத்தமும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் குழுமி இருந்தாங்க. நான் பேசி முடித்த உடனே அப்ளாஸ் பண்ணாங்க. நான் ஒரு குட்டி கதை சொன்னேன், அந்த கோடாரி கதை இருக்குல்ல, அந்த கதை தான் நான் சொன்னேன். ரொம்ப சூப்பரா பேசினேன் அப்படின்ட்டு எனக்கு அப்ரிசியேஷன் வருது. அதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியா நான் வீக்லி 2x பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப பயமா இருந்தது, அதுக்கப்புறமா ரெகுலரா பேச ஆரம்பிச்சிட்டேன்.
0: சூப்பர்.
1: கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் நான் தான் அந்த மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவேன் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல, அது மறக்கவே முடியாது. பட் முதல்ல அனுபவம் பயந்துட்டேன், அடி வயிறு கலங்கிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன்.
0: உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கமெண்ட் தான் நான் எதிர்பார்க்கறேன். Thank you so much, you did a very good justice to it. நன்றி. Thank you so much.
1: Thank you ஹரி ப்ரோ. Bye.
0: சூப்பரா சொன்னார்ல அவருடைய அந்த அனுபவத்தை. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்க அனுபவங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ் கால் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்பர் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அதே நம்பர் கால் பண்ணுங்க. நிகழ்ச்சி நடத்த பாடல் அஞ்சாதிய படத்துல இருந்து சூப்பரா வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுடு.

0: எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டிங்காலுமே, உங்க சொம்ப காணுமா?
5: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
4: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம

0: சென்னை Let the celebrations begin.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: FM 101.1 இங்கே எல்லாம் இதுவும்
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:41 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மைக்கில் பேசின அந்த ஒரு தருணம், அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் கவிஞர் சுந்தரமூர்த்தி, பள்ளி ஆசிரியர், பாடலாசிரியர், சென்னை குளத்தூர்லயா.
1: ஓகே, எப்படி இருக்கீங்கயா? முதல் முதலில் மைக்கேல் பேசி அந்த ஒரு தருணம் அனுபவம்
2: வந்து, ஆசிரியர் பணியானப்போ சேர்ந்தப்போ அந்த வருஷம் ஆனுவல் டே நடந்தது ஸ்கூல்ல. அப்போ வந்து என்ன பண்ணாரு, நான் அப்பெல்லாம் கவிதை எழுதிருப்பேன், கல்லூரியிலேருந்து கவிதை எழுதுறது. அவர் தலைமை ஆசிரியர் சொன்னாரு, இன்னைக்கு வந்து நீங்க விவேகானந்தரை பத்தி ஒரு கவிதையை பேசணும் அப்படின்னு.
1: ஓகே சரி, நீங்க என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றீங்க சார்?
2: நான் பிசிக்ஸ் ஹேண்டில்
1: பண்றேன். பிசிக்ஸ், சூப்பர் சார். ஓகே,
2: பிசிக்ஸ் நான் அந்த பிசிக்ஸ், அப்புறம் வந்து தமிழ் எனக்கு PG1, ஹிஸ்டரி
1: சூப்பர் சார். ஓகே ஓகே
2: சார். அப்ப என்ன பண்ணா, எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கவர்னர் உட்கார்ந்துருக்காரு, சென்னையில தான் கவர்னர். இந்த பக்கம் வந்து பிரின்சிபால் உட்காந்துருக்காரு, MLA, MP, மினிஸ்டர், கல்வி அமைச்சர் உட்காந்துருக்காரு வந்து அவரு. அவங்க பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறது, நான் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் பேசியிருப்பேன், நான் பெரிய மீட்டிங் ஆச்சுல MLA மினிஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் அது வந்து. அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுதுன்னு தெரியவே இல்லை, கொஞ்சம் பதட்டமா இருந்தது. நானே என்ன வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு, நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யாரையும் பார்க்காம நான் பாட்டி அந்த கவிதை சொல்லினே வந்து நான் வந்து நான் வந்து. ஏன்னா அந்த நீதிபதி இருக்காரு, கவர்னர் இருக்காரு, MLA எல்லாம் பிரபலங்கள்லாம் கைத்து பிரபலம் அப்ப இதுவா இருந்து. அதுக்கப்புறம் பல நான் சவுத் சைடெல்லாம் போய் எவ்வளவு கவியரங்கள்லாம் பேசுறது ஆயிப்போச்சு. இப்ப ரீசெண்டா கூட வந்து திரைப்பட பாடலாசு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன திரைப்பட பாடலாசு சங்க தலைவர்ல வந்து நான் ஒரு அதை இருக்க நான் வந்து நானு என்ன கூப்பிட்டாரு வந்து தமிழம் கூப்பிட்டு. அப்போ அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பேச சொல்லிட்டாங்க அவங்க. எனக்கு அப்ப கொஞ்சம் இதுவா இருந்த ஒரு பாடல் ஒன்னு எழுதுனேன் நானு. அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது எனக்கு வந்தது. அதே ரேடியோல நான் வந்து 95 இருந்து பேசிட்டு இருக்கேன் வந்து, நானு 30 வருஷம் போன்ல பேசிட்டு இருக்கேன். 95 தொழிலாளர் தான், நான் தான் நேரடி ஒளிபரப்புல வந்து அவன் பேசணும் நானு.
1: சிறப்பு சார்,
2: ஞானப்பிரகாஷ் சார் கிட்ட பிரைஸ் வாங்கியிருக்கேன், நேரடி ஒளிபரப்பு எல்லாம் பண்ணிருக்கேன்.
1: தொடர்ந்து சிறப்பு சார், வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் தொடர்ந்து எங்க கிட்ட நிறைய பேசணும். நன்றி,
2: நன்றி, நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, லைன்ல ப்ராப்ளம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம் சார், சென்னையில இருந்து கோடம்பாக்கம் சந்திரபாபு பேசுறேன் சார்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கு சார்.
1: எஸ் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல மைக்ல பேசின அந்த ஒரு தருணம்.
3: எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடந்தது சார். நான் கேஷுவலா நான் அப்பப்ப பாட்டு பாட்டு இருப்பேன் வயல்காட்டுல. அப்ப திருவிழாவில் வந்து பாட்டு பாட சொல்லி திடீர்னு கூப்பிட்டாங்க. நான் முடியாதுன்னு உழைஞ்சு உழைஞ்சு ஓடினேன். இருந்தாலும் என்ன புடிச்சு இப்ப பாட விட்டாங்க. அப்ப வந்து எங்க வாத்தியார் சொன்னது ஞாபகம் இருக்கு.
1: அப்ப உங்களுக்கு என்ன வயசு?
3: அப்ப 14 வயசு.
1: 14 வயசு. ஓகே,
3: ஆமா, வாத்தியார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு.

0: எந்த மேடையில பேசணும்னாலும் பாடணும்னாலும் எதிர்க்க யாரும் இருக்கிற மாதிரி நினைச்ச கூடாது. உங்க பாட்டு ஃப்ரீயா பாடணும், ஃப்ரீயா பேசணும்னு சொன்னது ஞாபகம் இருந்தது. அதை வச்சு கை கால உதறினாலும் கூட யாருமே இல்லாத மாதிரி நினைச்சு ஒரு பாட்டு பாடினேன். ஒரு வித்தியாசமா இருந்தது சார் எனக்கு.
1: ஓகே ஓகே, ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டோட பாடணும், எதிர்க்க யார் இருக்காங்க அதை நம்ம மனசில் வச்சுக்கூடாதுன்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நன்றி. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். எல்லாம் ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜிலும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்கே எல்லாம் எப்போவுமே சமதோடு.

0: super FM 101.4 இங்க எல்லாமே செம தோளு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மைக்கில் பேசினா அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் காத்தன்குடியில் இருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா
0: இருக்கும் சார், தேங்க்யூ சோ மச். சோ நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மைக்ல பேசினா அந்த அனுபவம்.
1: ஒரு ஆசிரியர் பத்தி எப்படிலாம் நடத்தினாங்க, அவங்களால எப்படி இருந்துச்சு, பயமா இருக்கு, உங்களை பார்த்து அமைக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. பாத்தீங்களா, முடிச்ச வரவங்க தான் சார் சொன்னேன், ஒரு ஆசிரியர் பத்தி அறிவு நல்லா அமைதியை நடத்த, உங்களுக்கு பார்த்தாலே பயமா இருக்கு, உங்களுக்கு ஆசிரியர் பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு, இந்த பள்ளிகளுக்கு உங்களை உதவியா இருந்துச்சு, இப்போ வந்தப்ப இவ்வளவு கத்துக்கிட்டேன் அப்படின்னு, அந்த பிளஸ் டூல வந்து முடிச்சு வரும்போது பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு வரும்போது மைக்கு சார், அதான் அந்த அனுபவம் தான்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: நான் ராமாபுரத்துல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் 10 வயசுலயே மைக்ல பேசிட்டு இருக்கேன்.
0: எங்க?
2: நான் ஒரு நாடக நடிகன்.
0: சூப்பர் சார். இப்போ அதான் பண்ணிட்டு
2: இருக்கீங்களா? பக்த பிரகலாதா.
0: ஓகே ஓகே.
2: இப்ப வந்து வாய்ஸ் மாறினதுனால இப்ப நாடகத்தை விட்டேன்.
0: ஓகே.
2: ஆமா, சின்ன வயசுல வந்து எனக்கு சாரீகம் நல்லா இருக்கும். அப்ப நான் நிறைய பாடி இருக்கேன், பேசியிருக்கேன், வசனம் பேசியிருக்கேன்.
0: ஓகே.
2: ஆமா.
0: ஓகே, ஜென்ரலி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பேசின அந்த ஒரு டயலாக்காக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் மறந்து போகாதுல்ல, அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக நமக்குள்ள ஒரு ஊறி போன ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசின அந்த பிரகலாதோட டயலாக் அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
2: ஒரு வசனம் ஒன்று பேசுகிறேன் சார்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார்.
2: அன்று ஒருவன் அமைத்தபடி எல்லாது, இன்று வருமா இடையூறு, அந்நாடில் தேர் இளமை செல்வம் பின் மூப்பு சாக்கார் இது ஆறும் கருவில் அமைத்து.
0: ஓகே, நன்றி சார். சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நல்லா இருந்தது. நன்றி. சூப்பர்ல, ஒரு நாடக கலைஞர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கிட்டது. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, எஸ் ஃபேஸ்புக்கில் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேனியிலேருந்து ஹரிராம் மெசேஜ் பண்ணியிருக்கார். இனிய மாலை வணக்கம். நான் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு திரும்பும் பொழுது வாங்கி வந்த 100 மீட்டர் ரேஞ்ச் எஃப்எம் மைக்கில் அனைவரையும் பேச செய்து மகிழச் செய்த தருணங்கள் இனிமையானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் பேசுனது இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவர் வந்து பேச வச்சிருக்காரு. அண்ட் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மைக் தற்போதும் 40 ஆண்டுகளாக இயங்கும் நிலை உள்ளது அப்படின்னு சூப்பராகவும் சொல்லியிருக்காரு. எஸ், ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மறக்க முடியாத மைக்கில் பேசிய முதல் பேசிய அந்த ஒரு தருணம், அதை பற்றி எல்லாருந்தும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மைக்கில் பேசுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்கூல் டேஸில் தான். ஐ திங்க் எல்கேஜி யூகேஜி நினைக்கிறேன். ஸ்கூலில் வந்து பயங்கரமாக அந்த ஆனுவல் டேக்காக நம்ம எல்லாரும் ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக ட்ரெயின் எல்லாம் பண்ணி ஸ்கூலில் பண்ணும்போது எல்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு மேடையில் வந்து மைக்கை கொடுத்து நிற்க வச்சாங்க. ஸோ மைக்கில் ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே பே அப்படின்னு கத்தி எழுது அந்த ஒரு ஞாபகம் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ட் அதோட அந்த ஃபோட்டோ வேறு பிடிச்சி ஸ்கூலில் கொடுத்தாங்க, அது இப்போவும் வீட்டில் வந்து ஆல்பமில் இருக்குது. ஸோ அதை பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, சின்ன வயசில் நீ எழுதலை ஆனுவல் டேயில்.

ஸோ அது ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கு வந்தாச்சு. நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னா, மே மாதம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமந்தோடு. அண்ட் நான் மறுபடியும் உங்களை எப்போ நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னா, 7 மணிக்கு நான் உங்களே வந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோட நான் வந்து மீட் பண்ணுறேன். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமந்தோடு.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தொழில் துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 46.2 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கிட்ட என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் கேட்க போகிறீங்க. அண்ட் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வீக்கெண்ட் டைம் சாட்டர்டே அண்ட் ப்ரைம் டைம் 7 நிறைய பேர் வந்து ஜாலியாக வெளியில் போயிட்டுருப்பீங்க, நிறைய பேர் வந்து ட்ராவல் இருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க, என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து நல்ல ஜாலியான ஃபாஸ்ட் பீட்டான பேப்பியான சாங்ஸ்லாம் கேட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற பாடல் நல்ல ஜாலியான பேப்பியான ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ்லாம் கேளுங்க அப்படின்ற சின்ன ரெக்வஸ்ட்டோட நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ காதல் கண்மணி படத்துலேருந்து மென்டல் மனதில் சாங் நமக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ஃபாஸ்ட் பீட் சாங்ஸை ஃபேஸ்புக் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எஸ், நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்க எல்லாமே சமதுமு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7 மணி ஆரம்பிச்சு ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ் நமக்கு பிடிச்ச நல்ல ஜாலியான பெப்பியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஃபேஸ்புக்ல மக்கள் வந்து கட கட கடன் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் முதல் பாடல் யாருங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, லேசா லேசா படத்துல இருந்து முதல் முதலாய் அப்படின்ற சாங் எனக்காக பிளே பண்ணுங்க அப்படின்னு வடபழனியில இருந்து வீரதுரை அவர் வந்து கேட்டிருக்காரு. ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலான ஒரு சாங் அது, மாதவனன் த்ரிஷா இணைந்த அந்த ஒரு பாடல். எஸ் அவர்கிட்ட அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:13 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச சூப்பரான ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து காதல் கோட்டை படத்திலிருந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அந்த சாங் ப்ளே பண்ணுங்க ஹரி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த சூப்பரான பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட ஃபேவரட்டான சாங் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு காதல் கோட்டை படத்திலிருந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

101.4 இங்க எல்லாமே தூளு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:19 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல ஜாலியான பெப்பியான இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில நம்ம ஷோல அடுத்த சாங் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா மயிலை பட்டாபி மெசேஜ் பண்ணிருக்காரு. அவர் வந்து நிறைய எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது இல்லனா இது, இது இல்லனா அது, எது உங்ககிட்ட இருக்கும் அதை பிளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. எஸ் அவர் வந்து என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா எனக்கு வந்து காதலன் படத்துல இருந்து முக்கால முக்காபலா ஒரு எவர் கிரீனான ஒரு சாங் அது. எஸ் ஸோ அந்த பாடலை அவர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ அந்த பாட்டில் வரக்கூடிய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இந்த பாட்டை பார்க்கும்போது நான் வந்து சுற்றி இருக்கிற எல்லாரையும் கேட்பேன், இது எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி கை கால் எல்லாம் இல்லாமல் அந்த உருவம் மட்டும் ட்ரெஸ் மட்டும் எப்படி ஆடுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட ஞாபகம் எனக்கு இப்போவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நிறைந்த ஒரு பாடல் அந்த பாடல். ஸோ அந்த பாடல் தான் நம்ம ஷோவில் அடுத்து வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ்.

ஓ கிளாக்ல நேரம் 7:41 ஆயிட்டு இருக்காண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்ம எல்லாரும் மனசுக்கும் பிடிச்ச நல்ல ஜாலியான பெப்பியான ஹாஸ்பிட்டல் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த வரிசையில் வந்து நானும் ஒரு பாட்டு கேட்குறேன், எனக்காக அந்த பாடலை போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு புதுநேர் கேட்டிருக்காரு. ஸோ யார் அப்படின்னா பெருங்குளத்தூர் அங்கிருந்து அரவிந்த் அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து அறிந்தும் அறியாமலும் அந்த படத்துலேருந்து தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுடா அந்த சாங் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அரவிந்த் கேட்ட அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு. அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ chat box.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 7:46 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த வரிசையில் அடுத்த சாங் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா, அலி நகரம்ல இருந்து எஸ் மகாதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து அந்த டைட்டில் சாங் இருக்குல்ல பார்க்க வைத்தல, அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த சூப்பரான சாங் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:51 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஃபேவரட் சாங்ஸோட. எஸ், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் இங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் மெசேஜ் பண்ணிருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல எந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பிளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எந்த பாடல் பிளே பண்ண போறோம்னா, மதுரை படத்துல இருந்து பம்பர் கண்ணு அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:56 ஆயிட்டு இருக்கு. அண்ட் எஃப்எம் ரெயின்போ 101.4 இது வரைக்கும் நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணி நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா, கோட்டூர்புரம் அங்கிருந்து சந்தோஷ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து சிவகாசி படத்திலிருந்து கோடம்பாக்கம் ஏரியா அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் இந்த பாடலோட நிகழ்ச்சியோட நிருபதிக்கு வந்தாச்சு. மீண்டும் உங்களை 9 மணிக்கு சந்திக்கின்றேன். இணைந்திருங்கள் 101.4. இங்க எல்லாம் எப்பவுமே சமதுளு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்

பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 14.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

Six million.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே ஹரி. நைன்டிஸில் ஏர்லி 2000 வந்த நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய மெலோடியான ஹாப்பியான சாங்ஸ்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். எஸ் ஸோ நிகழ்ச்சியில் வர சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கும் சண்டே, ஸோ நாளைக்கும் ஹாலிடே அப்படின்றப்போ அந்த நைட் டைம் அப்படின்றது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாது, நிம்மதியாக அப்படியே ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு தூங்குற டைம் அது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மெலோடியான ஹாப்பியான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுறது அது ஒரு தனி சுகம் தான் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு வழங்குற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு வரப்போகிற பாடல் எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து கடவுளே கடவுளே அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அடுத்த ரெண்டாவது பாடல் வந்து மரியான் படத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்ற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கும். ஸோ ரெண்டு பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: la médule.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:13 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நல்ல சூப்பரான மெலோடி சாங்ஸ்லாம் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல ஒரு சாட்டர்டே நைட் அன்னைக்கு. ஓகே, ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த படத்துலேருந்து எந்த சாங்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமா படத்துலேருந்து முதல் மழை என்னை நினைத்ததே அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதுக்கடுத்து வந்து பையா படத்துலேருந்து அடடா மழடா அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்ஸும் பேக் டு பேக் நமக்காக ஷோவில் வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு, அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: ఇస్లామే డోళ్ళు.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9 மணி 25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நல்ல ஹாப்பியான மெலோடி சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம் இந்த வீக்கெண்ட் நேரத்துல. ஸோ நம்ம ஷோவில் வரப்போற அடுத்த ரெண்டு சாங்ஸ் எந்த படத்துலேருந்து எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தா, நான் மகான் அல்ல அந்த படத்துலேருந்து வா வா நிலவு பிடிச்சி தரவா அப்படின்ற அந்த ஒரு சாங். நிறைய தத்துவங்கள், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சாங் அந்த பாடல். அண்ட் அதற்கடுத்த பாடல் வந்து நவீன சரஸ்வதி படம் சரஸ்வதி சபதம் படத்துலேருந்து காத்திருந்தாய் அன்பே அப்படின்ற அது ஒரு சூப்பரான ஒரு ஒரு குட் ஃபீல் சாங் அதுவும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சாங்ஸும் நம்ம ஷோவில் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோடு.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:40 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் சாட்டர்டே நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கிற நேரம் ரெயின்போ எஃப்எம்ல சூப்பரான மெலடியான ஹாப்பி சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம ஷோவில் வரப்போகிற அடுத்த ரெண்டு சாங்ஸ் என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கதிர்வேலன் காதல் அந்த படத்துலேருந்து அன்பே அன்பே அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அடுத்த சாங் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அந்த படத்துலேருந்து விழிகளில் அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங்கும், ரெண்டு சாங்கும் நம்ம ஷோவில் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்கள், மஜ்னு படத்திலிருந்து முதற்கனவே அந்த சாங்கும், அதுக்கு அடுத்த பாடல் தாமிரபரணி படத்திலிருந்து தாலியே தேவையில்லை அப்படின்றது, ரெண்டு சூப்பர் சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 10:21 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ ரிவென் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்முடைய மனதில் நிறைந்த நிறைய பழைய நினைவுகளை நமக்குள்ள தூண்டக்கூடிய இனிமையான பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கின்ற முதல் இரண்டு பாடல்கள் பிரியா திரைப்படத்திலிருந்து ஹே பாடல் ஒன்று அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதற்கு அடுத்த பாடல் வயசு பூண்ணு திரைப்படத்திலிருந்து காஞ்சி பட்டுடுத்தி அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்ஸும் நம்ம ஷோவில் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

en la mesa de doble. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:34 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்கப் போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற அந்த ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஹிட் பாடல். அண்ட் அதற்கு அடுத்து அதற்கு இணையான இன்னொரு சூப்பர் ஹிட்டான பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பட்டத்து ராணி அப்படின்ற அந்த சூப்பரான பாடல். ஸோ இந்த ரெண்டு சாங்ஸும் நம்ம ஷோவில் பேக் டு பேக் வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:46 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து அழகிய கண்ணே அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதற்கடுத்த பாடல் நீயே நீயா படத்திலிருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அப்படின்ற அந்த ஒரு பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 10:57 ஆயிட்டிருக்கு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து இறைவன் வருவான் அப்படின்ற அந்த ஒரு பாடல். இன்றைய பொழுதை நல்லதாக அமைத்து கொடுத்த இறைவன் நாளையும் வருவான், நாளைய பொழுதும் நல்ல ஒரு பொழுதாக கொடுப்பான். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். இணைந்திருப்போம், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே எப்போவுமே சமதுடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

சுவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பாட்டு முதல்ல என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு காதலன் படத்திலிருந்து என்ன வழி அடி என்ன வழி அப்படிங்கிற பாட்டு நடத்தி வச்சிருக்கேன். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்டு இருக்க நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் கேட்டணிஞ்சிருங்க. இசையோடு இசங்களோடு நான் சகா பார்த்து வண்ணா.

0: எஸ் வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இன்று வசப்பட வில்லையடி அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல் தான் கேட்டு முடிச்சிங்க. என்ன விளையாடி என்ன விளைய காதலன் படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

எஸ் 11:13 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ரூபகுமார் தோட் மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், ஹரி ஜெயராஜ் அவங்களுடைய சேல பாடல் காத்துட்ருக்கு. மின்னலே படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வெண்மதி வெண்மதியன் இல்லை வானுக்கும் மேகத்துக்கும் சொல்லு அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டு நினச்சிருங்க இசேலையோட.

11 மணி 20 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்மதி வெண்மதி நில்லை அப்படின்னு மின்னலை படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் திருச்சிற்றம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மேகம் கருக்காதோ பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

11:25 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. மேகம் கற்காது அப்படிங்கிற பாடல் தனுஷோடைய குரலே கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடலை காத்துட்ருக்கு யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில், சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்டு

சிறும்பழகான பாடல் பட்ட புள்ள தொட்டவுடன் சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னு குக்கு படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சுங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சிங்க. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க அப்படின்னு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து பாடலை கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த திருநத்தில் உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. அடியே அழகே அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் கேட்டு நினச்சிருங்க. எஸ் எல்லாம்

எஸ் அடியழகை பாட்டை கேட்டு முடிச்சிங்கல்ல. ஒரு நாள் குத்து படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் டீமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கேன். ரம்மி படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையோட.

எஸ் ரம்மி படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. கூட மேலே கூட வச்சு கூடல ஒரு போறவளை அப்படிங்கிற அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கமல்ஹாசன் அவங்களுடைய வடிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் வெறுமாண்டி படத்துலேருந்து அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 11:45 கேட்டு நினச்சிருங்க இசையில உடனே.

எஸ் 11:51 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. எஸ் உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்டு முடித்தோம் இல்லையா. ரொம்ப அழகான பாடல் விரும்மாண்டி படத்துலேருந்து கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரொம்ப நம்மோட இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு முகநூலில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே முகநூல் பக்கம் போகும்போது செல்வராஜ் இணைஞ்சிருந்திருக்காரு, குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாம்பலம், மேற்கு மாம்பலம்லேருந்து சாந்தி ரமேஷ், இரவு வணக்கம். பிரபு தேவி, மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவினாசி, பிரபு தேவி, ஸ்ரீ சாய் இவங்க எல்லோரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி, அன்பு அறிவிப்பாளர் சகாபார்த்திபுணர்களுக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய்டா மஹி அப்படி வணக்கம் அப்படிங்கிறாங்க. எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து, இனி இரவு வணக்கம் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே நன்றிங்க, உங்களுக்கும் இனி இரவு வணக்கம். தொடர்ந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடல் என்னவளே பாடல், அருமையான தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். தொடர்ந்து நடராஜன் சுப்பையா, புத்தகரம்லேருந்து இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர் ரமா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. தொடர்ந்து பன்னீர் செல்வம், கண்ணுறங்கும் நேரத்தில் தென்றல் குளிராய் இதம் அளிக்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம். தொடர்ந்து பர்வதவர்தினி அவங்க, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடலாக ஒழித்த காதலன் படத்தில் என்னவலை பாடலும், குணா பாடல், குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு, மின்னலை படத்தில் ஒழித்த வெண்மதி வெண்மதி எனில் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராசா மகன் ஹரிச்சந்திரன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேருந்து பண்ணியிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஹரிச்சந்திரன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து மாதவரம்லேருந்து வீரராகவன், வெண்ணிலவு குளிர்நிலை என்னவளோ அதில் மகிழ்வலை, கண்மணி அன்போடு நிறைவலை, கனிவோடு தந்ததுனு திரண்டு முள்ளி மூன்று பண்பலை, இரவினில் இந்த கீத இன்ப அலை, இதயம் மகிழ்ச்சியில் பாட்டலை, மனசை மயக்கியது வானலை. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தொடர்ந்து புவனகிரியிலேருந்து சுமதி பாபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னீர் மிமிக்கிறி கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி அவங்க கை தட்டியிருக்காங்க. ரமணி ராஜேஷ், இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி அவங்க என்ன வழி பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரமணி ராஜேஷ், ஆஹா முதல் பாடலே அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உன்னை கிருஷ்ணன் அவர்கள் பாடின பாடல் சார் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே எஸ் கரெக்டாக என்ன வழி பாடல் அவர் தான் பாடினாரு. தொடர்ந்து 11:56 நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக, முகநூல் இணைஞ்சிருந்த எல்லா நேர்களுக்கும் கேட்டுட்டு எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நேந்துக்கிட்ட நீ விளக்கு ஏற்றி வச்ச உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக ஸ்டார் படத்திலிருந்து காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1 எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அதில் எழுந்து நிற்கிறது நீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்ப

சட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசை

வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: பாடவைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய், பாடவைக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம். மகாலட்சுமி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா அவர்கள் குரலில்.

4:06 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சரணம் ஐயப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது எனும் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜு அவர்கள் குரலில்.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செம்பனார் கோயில் SRGS மோகன்தாஸ் தவிழ், ஷர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அம்பானி இறங்காய் எனில் எனும் பாடல், அடானாராகம் ஆதிதாளம், பாபநாசம் சிவன் சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒக்கப்பாரி கொக்கப்பாரி எனும் பாடல், கரஹர பிரியா ராகம், ஆதித்தாளம், அன்னமாச்சாரியா சாகித்யம்.

4:45 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாமரை பூத்த தடாகமதில் எனும் பாடல், ஹிந்துஸ்தானி காந்தாரி ராகம், ஆதிதாளம் எம் தண்டபாணி தேசிகர் சாகித்யம்.

நேர்கள் இதுவரை கேட்டது செம்பனார் கோவில் SRGS மோகன்தாஸ் தவில், சர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவில்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். சுழமங்கலம் சதுகோதரிகள் குரலில்

தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக லலிதா நவரத்தின மாலை தொகுப்பு பாடலை கேட்கலாம். திருவனந்தபுரம் சகோதரிகள் குரலில்